0: என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் இசை அமுதம்.

அநேகமாய் மழை ஊற்றுவாயே. மாறாத போதும் வரமாகும் வேணா, கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே.

நேரம் காலை 5:48. இசையமுதம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நிறைவடைகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்

0: கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. சிறந்த சமூக சேவகருக்கு ₹50,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழும், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு ₹1,00,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான தகுதி மற்றும் விதிமுறைகள்: விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பணிகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாற்றி இருக்க வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசின் உரிய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருத்தல் வேண்டும். சமூக சேவகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமாக வருகிற 19/6/2026 விண்ணப்பிக்க வேண்டும்.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: West Bengal is set to become the 36th state to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana ABPMJ, which is the world's largest publicly funded health assurance scheme. National Health Authority and Government of West Bengal will sign a memorandum of understanding today for the implementation of ABPMJ in the state. The MOU will be signed in New Delhi in presence of Union Minister for Health and Family Welfare JP Nadda and West Bengal Chief Minister Suvendu Adhikari. The development marks a major milestone in the journey towards achieving equitable and accessible healthcare for all citizens across the nation. The implementation of ABPMJ in West Bengal is expected to extend financial protection against catastrophic health expenditure to millions of eligible beneficiaries in the state while enabling seamless portability of healthcare benefits across the country. It will also strengthen the state's healthcare ecosystem by enhancing access to quality and affordable healthcare services. Ayushman Bharat PMJAY provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. Since its launch, the scheme has emerged as a cornerstone of India.

0: healthcare transformation, reducing out-of-pocket expenditure and improving access to quality treatment through a vast network of empaneled public and private hospitals. The National Testing Agency, NTA, has released the exam city intimation slip for the NEET UG 2026 re-examination, scheduled to be held on 21st of this month. The re-examination will be conducted in pen and paper mode from 2 p.m. to 5:15 p.m. across 551 cities in India and 14 cities abroad. The NTA clarified that the exam city intimation slip is not the admit card and is being issued solely to inform candidates about the city where their examination center will be located. The NTA has urged candidates to stay updated through its official websites for the latest announcements regarding the examination and admit card release. The NEET UG for admissions into medical courses took place on May 3rd this year, but was cancelled by the NTA on May 12th amid allegations of paper leak. The CBI is currently investigating this matter and a retest is scheduled for June 21st. Lok Sabha Speaker Om Birla will inaugurate the three-day Zone 2 conference of the Commonwealth Parliamentary Association, CPA, India region in Chandigarh today. The conference is being hosted by the Haryana Legislative Assembly. The event will be attended by Rajya Sabha Deputy Chairman Harivansh, Haryana Chief Minister Naib Singh Saini, Haryana Assembly Speaker Harvinder Kalyan, presiding and deputy presiding officers from 15 legislatures across the country, as well as members of legislative assemblies. During the inaugural session, Haryana Vidhan Sabha Speaker Harvinder Kalyan will deliver the welcome address. A special documentary showcasing the history and development of Haryana will also be screened on the occasion. This will be followed by address from Lok Sabha Speaker Om Birla, Rajya Sabha Deputy Chairman Harivansh and Chief Minister Naib Singh Saini. Iran has launched missiles at Israel, marking its first such attack since the 8th of April ceasefire, according to the Israel Defense Forces. Iran's state broadcaster also confirmed the launches. Following the Iranian launches, US President Donald Trump said he will tell Israeli Prime Minister Netanyahu not to carry out a retaliatory strike after Iran fired missiles at Israeli targets. President Trump said he wants Iran to stop firing missiles and return to negotiations. He also said Israel's earlier strikes were not coordinated with Washington and that he was not happy about it. The IDF said air raid sirens sounded in several areas after missiles were detected heading towards Israel. Israeli air defense systems intercepted two missiles with no immediate reports of casualties or damage. The Israeli military later warned of possible additional barrages. In tennis, Germany's Alexander Zverev clinched his maiden Grand Slam title, defeating Italy's Flavio Cuboli in a thrilling five-set final to win the French Open crown at Roland Garros. The world number three prevailed 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 in a 4-hour and 20-minute contest on court Philippe Chatrier. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் வி சாவித்திரி அவர்கள்.
3: உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினமும் தனது வாழ்வினை அதன் சூழ்நிலைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்கின்றன. உயிர் பெற்ற எல்லா உயிரினங்களும் தமது வாழ்நாள் காலம் முடிய அவைகள் வாழ்கின்றன. எனவே ஆறறிவு பெற்ற மனிதன் ஏன் தனது வாழ்நாள் காலத்தை வீணாக்கி பலவிதமான கவலைகளை கொண்டு தன் காலத்தை வருத்தத்துடனும் துன்பத்துடனும் கழிக்க வேண்டும்? துன்பம் வரும் காலத்தும் இதனையும் நம்மால் கடக்க முடியும் என்கின்ற உத்வேகம் கொண்டு அவற்றை இன்பத்துடன் நம்மால் கடக்க முடியும். கழுகானது தான் பறந்து செல்லும் கடற்பரப்பிற்கு மேலே பறக்கும்போது அதற்கு சிறிது ஓய்வு எடுக்க எவ்வாறு முடியும்? உணவினை எவ்வாறு அதுதான் பெற முடியும்? ஆனால் அது குறித்து அது கவலைப்படுவதில்லை. கழுகோ தனது அழகினில் ஒரு சிறு குச்சி ஒன்றினை கவ்விக்கொண்டு செல்லும். அதற்கு பசி எடுக்கும்போது அதனை கடலினிலே போடும். கடல் நீரிலே குச்சியானது மிதக்கும் போது அதன் மீது நின்று ஓய்வு எடுக்கும். நீரில் நீந்தும், மீனையும் பிடித்து உண்ணும், பாருங்கள், மிக பரந்த கடல் கூட அதற்கு துன்பம் தருவது இல்லை. மகிழ்வுடன் ஓய்வெடுத்து இறைவன்

0: அதன் பின்பு கடக்கின்றது அந்த பறவை. மூச்சுள்ள வரைதான் உயிர்களுக்கு மரியாதை. நாம் வாழும் உலகம் விசித்திரமானது. நாம் எங்கிருந்து வந்தோம் என நாம் அறிய இயலாது. நமது வாழ்நாளில் பழிச்சொற்கள் ஏற்படாதவாறு வாழ வேண்டும் என அவ்வை கூறும் கூற்றினை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஒருவன் தனது வாழ்நாட்களில் தன்னால் முடிந்த அளவு அறச்செயல்களை செய்து இன்பத்துடன் நன்மைதனையும் அடைதல் வேண்டும். இதனையே ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என தனது நூலான திருக்குறளிலே வள்ளுவரும் கூறியிருப்பதை காணலாம். ஒரு ஊரில் பயில்வான் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் முரடனாக இருந்தான். ஊரில் உள்ள மக்களை அடித்து மிரட்டி தனது வேலைகளை சாதித்து கொண்டிருந்தான். உழைப்பே இல்லாமல் சுக வாழ்வினை நடத்தி வந்தான். அவன் தெருவிலே வருகின்றான் என்றாலே எல்லோரும் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டனர். தெருவிலே படித்திருக்கும் நாய்கள் அவைகளை கண்டால் கல்லால் அடித்தும் துன்புறுத்தி வந்தான். அவைகள் கூட அவன் வருவதை பார்த்தால் ஓடிவிடும். இது அவனுக்கு பெருமையாக இருந்தது. அந்த ஊருக்கு புதிதாக ஒரு இளைஞன் குடிபுகுந்தான். ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மில்லிலே வேலை பார்த்து வந்தான். அவன் மிகவும் அன்பாக எல்லோரிடமும் நடந்து கொண்டான். அதனால் அவனை எல்லோரும் நல்ல தம்பி என்று அன்புடன் அழைத்து வந்தனர். ஊர் மக்கள் அவரிடம் முரடனை பற்றி எடுத்து கூறி அவனை கண்டால் ஒதுங்கும்படியும் எச்சரிக்கையாய் இருக்கும்படியும் கூறினர். அவனோ ஒருவன், நீங்களோ பலர். ஏன் அவனிடம் பயம்? சேர்ந்து எதிர்த்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் பயப்பட வேண்டும் என அவர்களிடம் கேட்டான். அப்போது அவ்வழியாக வந்த முரடனை கண்ட அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட முரடனோ அவனிடம் வந்து, உனக்கு என்னை பற்றி தெரியவில்லை, புதிதாக வந்திருக்கிறாய், அதனால் இன்று உன்னை நான் மன்னிக்கின்றேன், ஓடிவிடு என மிரட்டினான். அதற்கு புதிதாக வந்தவனோ அவனிடம், நீ இவ்வாறு மிரட்டாமல் அன்புடன் எல்லோரிடம் நடந்து கொண்டால் எல்லோரும் உன்னை பாராட்டுவார்கள், நீயும் மகிழ்வுடன் வாழலாம். இப்போது நீ மிரட்டி விரட்டி பயப்பட வைப்பது இன்பமாக தெரியும். ஆனால் இறுதி காலத்தில் உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள். நீ நல்லவனாக திருந்தி எல்லோரிடமும் அன்பை செலுத்து, உனக்கு மரியாதை கூடும் என கூறிவிட்டு அந்த புதிய பையன் சென்று விட்டான். உடனே அந்த முரடன், இந்த புதியவன் நமக்கு பயப்படாமல் நல்ல அறிவுரைகளையும் கூறி செல்கின்றானே, எனவே அவன் கூறியவாறு இருந்து பார்க்கலாம் என முடிவு செய்தான் அவன். அன்றிலிருந்து எல்லோரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும் நடக்க ஆரம்பித்தான். முதலில் பயந்த மக்கள் பின் வியந்தனர். அதன்பின் அவனிடம் துணிவுடன் அது குறித்து கேட்டு அவனை மதித்தனர். இதன்பின் அவன் உழைக்கவும் ஆரம்பித்தான். இதன் மூலம் கிடைக்கும் மகிழ்வுதனைக் கண்டு அவனும் ஊர் மக்களும் வாழ்வை இன்பமுடன் வாழும் நிலை கண்டு ஆனந்தம் அடைந்தனர். தம்மை மதித்து தமரென்று கொண்டக்க என்னபடினும் அவர் செய்வதே இந்நொளி வெப்ப இடரென்ன துண்ணூசி போகும் வழி போகும் இழை. வாழ்வில் ஒருவரை மதித்து அவ்வழியில் சென்றுவிட்டால் அங்கு மகிழ்வு தவிர வேறு ஒன்றும் இல்லை. தைக்கும் ஊசி வழி நூல் செல்வது போல வாழ்வு சிறக்கும் என்னும் பழமொழி நானூறு கூற்றினை நாம் இங்கு உற்று நோக்குதல் சால சிறந்தது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் வி. சாவித்திரி அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் காலை 6:15:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை

ஜூன் 8 இந்நாளின் சிறப்பு. கடல்களில் மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் உலகில் உள்ள கடல் மேலாண்மைக்கான திட்டங்களில் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2008 ஐநா சபை

0: நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அறிக்கை வெளியிட்டது. இருப்பினும் 1992 ஆண்டிலேயே முதன் முதலாக உலக பெருங்கடல்கள் தினம் பிரேசிலில் கடைபிடிக்கப்பட்டது.
1: மூளையினுள் உயிரணுக்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியினால் ஏற்படும் புற்று கட்டியினாலோ அல்லது சாதாரண கட்டியினாலோ உண்டாகும் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஜெர்மன் பிரைன் டியூமர் அசோசியேஷன் என்ற அரசு சாரா நிறுவனத்தால் கடந்த 2000 June 8 அன்று உலக மூளை கட்டி தினம் அறிவிக்கப்பட்டது.
0: தமிழக கர்நாடக இசை பாடகர் மதுரை மணி ஐயரின் நினைவு தினம் 1968 June 8.
1: 1887 June 8 ஏர்மன் ஒலரித் என்ற விஞ்ஞானி துளையிடும் அட்டை கணிப்பானுக்கான அதாவது கால்குலேட்டருக்கான காப்புரிமம் பெற்றார்.
0: 1928 June 8 பீக்கிங் நகரம் பெய்ஜிங் நகரம் என்ற பெயரில் மாற்றப்பட்டது.
1: உலகளாவிய வலையை கண்டுபிடித்த இங்கிலாந்தின் கணினி பொறியாளர் சர் டிமோத்தி ஜான் பெர்னர்ஸ்லி அவர்களின் பிறந்த தினம் 1955 June 8.
0: 1987 June 8 நியூசிலாந்து அணு ஆயுதம் இல்லாத மண்டலமாக மாறியதாக அறிவிக்கப்பட்டது.
1: 1995 June 8 படிவ நிரலாக்க மொழி அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் என்ற ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ் வெளியிடப்பட்டது.
0: 1882 பின்னர் முதல் தடவையாக வெள்ளிக்கோளின் சூரிய கடப்பு 2004 June 8 நடந்தது. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் வாழ்த்து செய்தி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ரவி பேசுகின்றேன். இன்று ஆகாஷ்வாணி தன்னுடைய சிறப்பான சேவையை 89 ஆண்டுகள் நிறைவு செய்து 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானொலி என்பது இன்று பல டிஜிட்டல் ஊடகங்கள் வந்தாலும் மக்களால் மிகவும் நேசிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சிகளை இந்த ஆகாஷ்வாணி செய்து கொண்டிருக்கின்றது. இன்றும் கிராமப்புறங்களில் மிகவும் நேசிக்கப்படுவது வானொலி தான். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அழகப்பா சமுதாய வானொலி மூலமாக நாங்கள் பல விஷயங்களை பொதுமக்களிடம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொதுமக்களுடைய நடத்தைகள் எவ்வாறு மேம்பட வேண்டும் போன்ற பல விஷயங்களை நாங்கள் அதன் மூலமாக எடுத்து சொல்கின்றோம். வானொலி கேட்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் முக்கியமாக ஆகாஷ்வாணி என்பது இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக செயல்பட்டு இன்று பொதுமக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு விஷயமாக ஆகாஷ்வாணி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய நேயர் என்ற முறையில், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற முறையில் ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது மென்மேலும் சிறப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சர்வேஷ், எஸ்விஎஸ் கடலை மாவோட மேனேஜிங் பார்ட்னர். ஆகாஷ்வாணி 90 வருஷத்தை கடந்து விட்டது. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: கிரீன் லிட்ரேச்சர் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கான பசுமை இலக்கியம். நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கா? முன்னொரு காலத்துலன்னு ஆரம்பிக்கும், காட்டுக்கு ராஜா சிங்கம், நரினா தந்திரம், காக்கைனா திருடன், இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பிள்ளைகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டில் ஜனநாயகம் இல்லையா, சிங்கம் ஏன் ராஜான்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே பார்த்தா அதிகாரமும் அடக்குமுறையும் இல்லாத காட்டுக்கு ராஜா தேவையா? அதே மாதிரி நரியெல்லாம் எப்போதும் ஏமாத்திட்டே தான் வாழுதா? இந்த மாதிரி பழைய சித்திரங்களை குழந்தைகள் இப்போ சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு நல்ல மாற்றம்தான். காலம் மாறும்போது கலை மாறுது, இலக்கியமும் மாறுது. இப்போ எல்லா இடத்துலையும் சூழலியல்னு ஒரு வார்த்தை அதிகமாக பேசப்படுது. அந்த சூழலியல் விஷயங்களை குழந்தைகளுக்கான கதைகளில் எப்படி கொண்டு வரலாம்னு எழுத்தாளர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சூழலியல் அப்படின்னா இயற்கையும் அறிவியலும் சேர்ந்த ஒரு விஷயம். ஒரு மரத்தில் இருந்து ரெண்டு பறவைகள் பறந்துச்சுன்னு சொன்னால் போதாது. இப்போ கதைகள் ஒரு புன்னை மர கிளையிலிருந்து ரெண்டு புள்ளி சில்லைகள் பறந்துச்சுன்னு ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கு புன்னை மரமும் தெரிஞ்சிருக்கணும், புள்ளி சில்லைன்னு ஒரு பறவை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் செடிகள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள் பற்றி அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கணும். அதான் அவங்களோட தேடல்களை

0: உருவாக்கும். சூழலியல் கதைகளோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களும் முக்கியம் என்பதை குழந்தைகளுக்கு உணர வைக்கணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மரங்களே பேசுகிற மாதிரி கதைகள் கூட உருவாக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரமும் ஒரு குழந்தையும் பேசுகிற கதையாக வச்சுக்கோங்க. வெறும் நான் தான் வேப்ப மரம்னு பேசிட்டு போயிடக்கூடாது, அதோட அறிவியல் கதைகளும் சேர்ந்து வரணும். நம்ம பட்டுக்கோட்டையார் பாட்டு தெரியும்ல, வேப்பமர உச்சியில் நின்று பேயுன்னு ஆடுதுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் மனசில் மூட நம்பிக்கையை விதைக்காதீங்கன்னு. அதுக்கு பதிலாக குழந்தைகள் கேள்வி கேட்கணும், பனிக்காலத்தில் வேப்பமர இலைகள் ஏன் உதிருது, வேப்பம் பூ கசப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் இனிப்பு ஏன் இருக்குது, வேப்பங்காய் கசப்பு பழம் இனிப்பு ஆனால் விதை மீண்டும் கசப்பு, இது என்ன கதை, மரம் ஏன் பிசினை கசிய விடுது, இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு குழந்தை ஏன்னு கேட்டால் அங்கேயே ஒரு புதிய கதை பிறக்குது. இயற்கையின் வரலாறும் அறிவியலும் கதைகளாக சேர்ந்தால் குழந்தைகள் இயற்கையை புரிஞ்சுக்குவாங்க, அதை காப்பாற்றணும்னு அக்கறை வரும். இப்போ நடக்கிற விஷயங்களையும் கதையாக சொல்லணும். பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமாதல், இதை பற்றி குழந்தைகளுக்கு தெரியணும். ஏன்னா நாளைக்கு வெயில் அதிகமாக இருந்தால் ஏசி ரிமோட் எங்கன்னு மட்டும் தேடாமல் ஏன் இப்படி ஆகுதுன்னு யோசிக்கணும். இயற்கை உருவாக்கியதில் எல்லாமே நல்லது தான், எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நாம் கண்டுபிடிச்ச சில விஷயங்களால் தான் நல்லதும் கெட்டதும் உருவாகுது. ஆனால் சூழலியல் சொல்கிறது என்னென்னா, பட்டாம்பூச்சியையும் நேசிக்கிற மனசு கரப்பாம்பூச்சியையும் அருவறுக்காத மனநிலையை உருவாக்கணும். அதான் சூழலியல் அதுதான் சிறார் இலக்கியம் சூழலியலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு. இப்போ நல்ல செய்தியும் இருக்குது, குழந்தைகளுக்கு சூழலியல் புத்தகங்கள் தமிழில் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில வருஷங்களாக சில முக்கியமான புத்தகங்கள் வந்திருக்குது. உதாரணத்துக்கு விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா, எஸ் பாலபாரதி எழுதிய ஆமை காட்டி அற்புத உலகம், கோ மா கோ இளங்கோ எழுதிய மந்திர கைக்குட்டை சிறுகதை தொகுப்பில் கூட சில கதைகள் சூழலியல் சார்ந்து இருக்குது. அதே மாதிரி சரவணன் பார்த்தசாரதி எழுதிய காட்டிலிருந்து வீட்டுக்கு, விஞ்ஞானி வீரசாமி எழுதிய கதைகள், இதில் இயற்கை சூழலியல் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய உலகின் மிகச்சிறிய தவளைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு ஏரியை காப்பாற்ற ஒரு சின்ன தவளை போராடுது, கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அதே போல் வண்ணத்து பூச்சியும் பச்சை கிளியும் பேசிக்கொண்டது என்னன்னு ஒரு புத்தகம் இருக்குது. பேரை கேட்கும் போதே என்ன பேசியிருக்கும், வாட்ஸ்அப் ஷேட்டா இல்லை பறவைகளோட கான்ஃபரன்ஸ் காலான்னு தோணுதா? ஆனால் இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு இயற்கையை புரிய வைக்கிற அழகான முயற்சிகள். குழந்தைகளுக்கு கதைனா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது உலகத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாக பறவைகளும் வரணும், மரங்களும் வரணும், பட்டாம்பூச்சிகளும் வரணும், அறிவியலும் வரணும், இயற்கையை நேசிக்கிற மனசும் வரணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள். இயற்கை

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 25 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த தென்னை இலவச பயிற்சி இம்மாதம் 8/6/26 இன்று திங்கட்கிழமை மாலை 4:30 போடி நாயக்கனூர் மேலச்சொக்கநாதபுரம் அள்ளி கம்பள அனுப்ப கவுண்டர் சமுதாய கட்டிடத்தில் நடைபெற உள்ளது. இங்கு தென்னை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு நேரடி விளக்கங்கள் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383346765. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 6383346765. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 11/6/2026 லேபிளிங் மற்றும் பேக்கேஜிங் பற்றிய பயிற்சியும், 12/6/2026 வெள்ளி அன்று லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி

0: வளர்ப்பும் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 2 நாள் பயிற்சியாக 17/6/2026 மற்றும் 18/6/2026 ஆகிய 2 நாட்களும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், 1 வார பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 வரை பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் அனைத்தும் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. மீண்டும் ஒருமுறை 9488575716. இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழகத்தில் பரவலாக காணப்படும் மக்காச்சோள படைப்புழுவிற்கு ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நடைமுறையில் உள்ளன. கோடை உழவு செய்வதன் மூலம் படைப்புழுவின் கூட்டுப்புழு பருவங்கள் வெளிக்கொணரப்பட்டு பறவைகளுக்கு இரையாகின்றன. கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும். அவ்வாறு இடுவதால் கூட்டுப்புழுக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி அந்திப்பூச்சிகளாக வெளிவருவது தடுக்கப்படுகிறது. ஒட்டுரக விதைகள் பூஞ்சான கொல்லிகளோடு ஏற்கனவே விதை நேர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது செய்யப்படாமல் இருந்தாலும் பிவேரியா பேசியானா பூஞ்சான கொல்லி அல்லது தையாமிதாக்சம் 30FS பூச்சிக்கொல்லியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். இவ்வாறு செய்வதால் விதைத்த 25 நாட்களுக்கு மக்காச்சோள பயிருக்கு ஆரம்ப நிலை பாதுகாப்பு படைப்புழுக்களிடமிருந்து கிடைக்கிறது. வரப்பு பயிராக குறைந்த வயதுடைய தட்டைப்பயிர், சூரியகாந்தி மற்றும் எல் போன்ற பயிர்களை வளர்ப்பதன் மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகள் மற்றும் இறை விழுங்கிகள் பல்கி பெருகுகின்றன. மக்காச்சோள படைப்புழுக்குரிய இனக்கவர்ச்சி பொறி மற்றும் இனக்கவர்ச்சி குப்பி ஏக்கருக்கு 20 என்ற அளவில் பரவலாக அமைத்து மக்காச்சோள படைப்புழுக்களின் ஆண் அந்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் பெண் அந்தி பூச்சிகள் ஆண் அந்தி பூச்சிகளுடன் இனச்சேர்க்கை செய்வது தடுக்கப்பட்டு பெண் அந்தி பூச்சிகள் கருவுற்ற முட்டைகளை இடுவது தவிர்க்கப்படுகிறது. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில், கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பூஞ்சை நோய் மற்றும் பாக்டீரியா நோய் அதிகம் காய்கறி பயிர்களை தாக்கும். இதை தடுக்கும் வழிமுறைகளை இனி காணலாம். காய்கறி பயிர்களை பாதுகாப்பதற்கான பொதுவான வழிமுறைகள்: ஃபிசேரியம் வாடல், அதாவது ஃபிசேரியம் வில்ட். இதோட அறிகுறிகள்: இளம் இலையில் கருகி சில நாட்களில் இறந்து விடுகிறது. இலை காம்பு மற்றும் எல்லா இலைகளும் வாட ஆரம்பி விளை நிலங்களில் கீழ் இலைகள் முதலில் மஞ்சள் நிறமாக மாறும், மற்ற சிற்றிலைகள் கருகி இறந்து விடுகிறது. இதன் வழிமுறைகள்: பாதுகாக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழித்துவிட வேண்டும். கார்பன்டசிம் 0.1% கொடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மூழ்க செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பயிரிட வேண்டும். அடுத்து தேம்பல் நோய். இது அதிகம் தக்காளியில் வரும். இதன் அறிகுறிகள்: தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளியுடன் மேலும் இளம் இலைகளில் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். இவை நோயின் ஆரம்ப தோற்றாகும். பாதிக்கப்பட்ட இலைகள் உதிர்ந்து சுருங்கி அவை அளவை விட சிறியதாக இருக்கும். சில நேரங்களில் இலைகள் பன்னம் இலை, அதாவது ஸ்பிளிட் லீஃப் அறிகுறியை காட்டும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாகுகிறது. அடுத்து இதை தடுக்கும் வழிமுறைகள்: விதைப்பதற்கு நோயற்ற ஆரோக்கியமான செடிகளின் விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பு ட்ரைசோடியம் பாஸ்பேட், அதாவது 90 கிராம் 1 லிட்டரில் கலந்து கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர வைக்க வேண்டும். பண்ணையில் பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடவிற்கு செய்வதற்கு பயன்படுத்த கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். ஆறாவது, நாற்றழுக்கள், அதாவது டேம்பிங் ஆஃப். இதோடைய அறிகுறிகள்: நாற்றழுக்கள் தக்காளியில் இரண்டு நிலைகளில்

ஏற்படுகிறது, அதாவது முளைக்கு முன் மற்றும் முளைக்கு பின் ஏற்படுகிறது. முளைக்கு முன் நிலையில் மண் மேற்பரப்பை அடைவதற்கு முன்பே நாற்று இறந்து விடுகிறது, முளைக்குறுத்து முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. இரண்டாவது, முளைத்த பின் நிலையில் இளம் திசுக்கள் நிலமட்டத்திலேயே நோய் தொற்று ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட திசுக்கள் மேன்மையாகவும் நீர் தேய்ந்தும் காணப்படுகிறது. நாற்று தலைகீழாக வீழ்ந்து அல்லது உடைந்த நிலையில் காணப்படும். இதற்கான வழிமுறைகள்: உயர்தட்ட நாற்றுங்கால் மேடைகளை உருவாக்க வேண்டும், தொடர்ச்சியாக நீர்ப்பாசனம் வசதி அமைக்க வேண்டும், காப்பராக்சி குளோரைட் 0.2% அல்லது போடியாக்ஸ் கலவை கொண்டு நனைக்க வேண்டும், ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து அல்லது திறம் 3 கிராம் அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதை சிகிச்சை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாற்றழுகல் நோயை நாம் தடுக்கலாம்.

0: மேன்மையாகவும் நீர் தேய்ந்தும் காணப்படுகிறது. நாற்று தலைகீழாக வீழ்ந்து அல்லது உடைந்த நிலையில் காணப்படும். இதற்கான வழிமுறைகள்: உயர்தட்ட நாற்றுங்கால் மேடைகளை உருவாக்க வேண்டும், தொடர்ச்சியாக நீர்ப்பாசனம் வசதி அமைக்க வேண்டும், காப்பராக்சி குளோரைட் 0.2% அல்லது போடியாக்ஸ் கலவை கொண்டு நனைக்க வேண்டும், ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அளவில் 1 கிலோ விதைக்கு கலந்து அல்லது திறம் 3 கிராம் அளவில் 1 கிலோ விதையில் கலந்து விதை சிகிச்சை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாற்றழுகல் நோயை நாம் தடுக்கலாம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டி அனிஷா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11:02 புதிய விடியல். தீய பழக்க வழக்கங்களினால் உங்களது உடல் மனம் மற்றும் வாழும் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கிறதா? போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த நேரலையில் உங்களது சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25 30 171 என்ற எண்களில் மற்ற அனைத்து நேயர்களும் வெளியூரிலிருந்து அழைக்கும் நேயர்களாக இருக்கும் பட்சத்தில் 0452 என்ற எண்களை தொட்டு மருத்துவரிடம் நேரடியாக உரையாடலாம். பங்கேற்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று முற்பகல் 11:02 புதிய விடியல், நமது வாழ்க்கைக்கான மற்றும் ஒரு பரிணாமம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறை

0: குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள் பண்ணிட்டு வரோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நாம் கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் மதுரையைச் சேர்ந்த பி யாழினி தேவி. வணக்கம் உங்களுக்கு.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: என்னோட பேர் பா யாழினி தேவி. நான் மதுரையிலேருந்து வரேன். திருக்குறள் சொல்ல போறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நன்றன்று, அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது நன்று. தற்றவை தற்றப்பின் நித்தது தர. பொருள்: தற்ற வேண்டியதை பிழை இல்லாமல் தற்ற வேண்டும், தற்றப்பின் தற்ற வழியில் நடத்த வேண்டும். இப்போ ஆங்கில பாடல் ஒன்று பாட போகிறேன். ரைம்ஸ்: பெட்ஸ் ஆஃப் பேப்பர் லைனிங் ஆன் த ஃப்ளோர், with soft paper lining on.

0: don't spoil your mood.
1: இப்ப கதை சொல்ல போறேன், பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் புதல் பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பலமுறை தோல்வி கண்டு பெறும் முயற்சிக்கு பின்னரே மின்வெளத்தை கண்டுபிடித்தார். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடித்ததை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார். அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான தூட்டம் தொடங்கியது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்தார். மின்விளக்கை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி கீழே விழுந்தது. அதனால் அன்று தூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் முயன்று மற்றோர் மின்விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்தார். அவரையே தூட்டத்திற்கு எடுத்து வர சொன்னார். மின்விளக்கை கீழே போட்ட உதவியாளரிடமே மீண்டும் அந்த வேலையை துடிக்கிறீங்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டார். அதற்கு எடிசன் உடைத்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும், ஆனால் உதவியாளரின் மனத்தை உடைத்து காயப்படுத்திவிட்டால் அதனை சரி செய்து தொடுத்துவிட முடியுமா? அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தனது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை என்ற துணத்தை மற்றவர்களும் உணர்ந்து கொண்டனர். பொறுமையும் பொறுப்பும். வணக்கம்.
2: வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றிகள் பல. மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இதுவரை கேட்டது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த பி யாழினி தேவி

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள்

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் உள்ளூர் செய்திகள். மதுரை மாவட்ட வனத்துறை சார்பில் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா கருப்பொருளை வலியுறுத்தி

0: சைக்கிள் பேரணி நடந்தது. சாமநத்தம் கண்மாய்க்கரையில் தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நீர்நிலைகள், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், எரிபொருளை சேமித்தல், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பை பயன்படுத்துதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் மாயாண்டிப்பட்டியில் மாணவர் சேர்க்கை குறித்து அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. மதுரை பசுமலை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற இருக்கிறது. இதனால் இத்துணை மின் நிலையத்தில் இருந்து மின் விநியோகம் பெறும் பசுமலை இலந்தை குளம் பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்களை நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:02 ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் நேயர்களின் வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நேர்களை உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோடு சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம். பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இதோ பாடல் கேட்கலாம், தலைநகரம் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறை

0: அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்திவர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில், பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. April 8 பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, சோமவாரம் திங்கட்கிழமை சேவூர் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போவோமா? அவிநாசி புஞ்சம்பொட்டி சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சேவூர். அங்குதான் பாலீஸ்வரர் கோயில் உள்ளது. சே என்பதற்கு காளை மாடு என்று பெறும். எனவே இந்த ஊர் மாட்டூர் என பெற்று தற்போது சேவூர் என அழைக்கப்படுகிறது. சோழர் காலத்தில் இந்த ஊர் செம்பியன் கிழானடி நல்லூர் என அழைக்கப்பெற்று தலைநகரமாகவும் இருந்தது. கரிகார் சோழன் தான் இழந்த நாட்டை இந்த தலை ஈசனை வழிபட்ட

0: மீண்டும் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது. சுந்தரர் இத்தல ஈசனை மாட்டூர் அறவா என ஊர்தொகையில் பாராட்டுகிறார். சம்பந்தரும் இந்த தலத்தை நினைவுகூர்ந்துள்ளார். எனவே இது தேவார வைப்புத்தலமாகும். ரிஷபம் வழிபட்ட தலம் என்பதனால் ரிஷபபுரி எனப்படும். அந்த காலத்தில் இப்பகுதியில் காபாலிக சைவ வழிபாட்டு முறை வழக்கில் இருந்தமையினால் ஈசன் இங்கு கபாலீஸ்வரர் என அழைக்கப்பட்டுள்ளார். பாலி மாயாவியை கொன்ற பாபம் தீர வசிஷ்டரும் ஆரோதனை கேட்டான். உடனே இவர், நீ கடம்பவனம் செல், மாடும் புலியும் ஒன்றாக விளையாடி கொண்டிருக்கும் இடத்தில் தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார். அவ்வாறே பாலியும் சிவபூஜை செய்த இடமே சேவு, இறைவன் பாலீசர் என பெற்றார். தச்சன் ஒருவன் வறுமை தீர இத்தல இறைவனை வேண்டிட இறைவன் அந்தனர் வடிவில் வந்து தமக்கு 5 வண்டிகள் செய்து தருமாறு பொருளளித்தார். தச்சரும் 5 வண்டிகள் செய்து வந்து பார்க்க அந்தனரை காணவில்லை. இது ஈசனின் திருவிளையாடலே என்பதை உணர்ந்து இறைவனுக்கு பஞ்சகவ்யம் அபிஷேகம் செய்து வழிபட்டான். அவன் வறுமை நீங்கி செல்வ வளத்தை பெற்றான். நடராஜ பெருமான் அக்னி தாண்டவம் அரங்கேறிய தலம் இது. ஊரின் வடகிழக்கில் பாலி தீர்த்தம் என்னும் பெரிய குளம் உள்ளது. கோவில் வெளியே பழமையான பெரிய அரச மரம் உள்ளது. அதன் அடியில் நாகரும் விநாயகரும் உள்ளனர். அடுத்து தீபத்தூண் உள்ளது. இதனடியில் பாலி சிவபூஜை செய்ததை விளக்கும் புடைப்பு சிற்பம் உள்ளது. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம், உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி உள்ளன. முகமண்டபத்தில் 4 சன்னதி உள்ளது. சுவாமி கருவறை சிறிய அளவில் உள்ளது. சிறிய லிங்க வடிவில் காட்சி தருகிறார். வரங்களை அருள்வதில் வல்லவர் இவர், பாலீஸ்வரர் எனப்படுகிறார். கருவறை முன்மண்டபத்தில் முருகப்பெருமான் தேவியரோடு சேவலை ஏந்தியபடி சிம்மப்பீடத்தின் மீது நின்ற வண்ணம் காட்சி தருகிறார். அடுத்து கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ தர்மசவர்தினி என்னும் அறம் வளர்த்த நாயகி காட்சி தருகிறாள். அம்பாள் சன்னதி வலப்புறம் நடராஜர், திருச்சபை, அனுகை விநாயகர், பஞ்சபூதத்தல லிங்கங்கள், சகஸ்திரலிங்கம், தண்டபாணி ஆகிய சன்னதிகள் உள்ளன. மேலும் நாகர், சனி பகவான், காலபைரவ சன்னதிகளும் உள்ளன. 2024 மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. ஆலய தலவிருட்சம் வன்னிமரம். பாலி தீர்த்தம், அமிர்த தீர்த்தம், கருட தீர்த்தம், பாதாள கங்கை முதலிய தீர்த்தங்கள் உள்ளன. திங்கட்கிழமைகளில் பஞ்சகவி அபிஷேகம், பிரதோஷம், பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, கார்த்திகை, திருவாதிரை, நடராஜர் அபிஷேக நாட்கள், மகாசிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். ஆயுஷ் ஹோமம், சட்டியுத்தபூர்த்தி, சதாபிஷேகம் என்பவை இங்கு நடந்தபடி உள்ளது. வாழ்வில் உன்னதங்கள் நடைபெற சேவூர் பாலீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

மாவட்டம் மேலூர் அப்துல் அஜீஸ் பேசுகிறேன். ஆகாஷ்வாணி உதயமாகி 90 ஆண்டுகள் கடந்துள்ளன. நாட்டு நடப்புகளையும் உலகின் நகர்வுகளையும் மக்களிடையே கொண்டு சேர்த்ததில் அதன் பங்கு அரியதும் அளப்பரியதுமாகும். அதன் வளர்ச்சியும் வியக்கத்தக்கதாகும். செய்திகள், பல்துறை அறிஞர்களின் உரைகள், சிறியவர் பெரியவர்களுக்கு படிப்பினையூட்டும் நாடகங்கள், இதயம் வருடும் இன்னிசை பாடல்கள், வேளாண் மக்களுக்கு வழிகாட்டு நெறிகள் என்று பல்வேறு தளங்களில் அதன் சிறப்பான சேவைகள் பரிமளிக்கின்றன. இந்த கணினி யுகத்திலும் குன்றா பொலிவுடன் திகழும் ஆகாஷ்வாணி மேலும் புகழோடு பிரகாசிக்க உளமார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11:02 புதிய விடியல். தீய பழக்க வழக்கங்களினால் உங்களது உடல், மனம் மற்றும் வாழும் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கிறதா? போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த நேரலையில் உங்களது சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25 30 171 என்ற எண்களில் மற்ற அனைத்து நேயர்களும் வெளியூரிலிருந்து அழைக்கும் நேயர்களாக இருக்கும் பட்சத்தில் 0452 என்ற எண்களை தொட்டு மருத்துவரிடம் நேரடியாக உரையாடலாம். பங்கேற்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று முற்பகல் 11:02 புதிய விடியல், நமது வாழ்க்கைக்கான மற்றும் ஓர் பரிணாமம்.

வணக்கம், நான் வானொலி நேயர் அனந்தநாயகி பேசுறேன். ஆகாஷ்வாணி 90 அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன்னா, அது நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 90 வயசான பாட்டி மாதிரி தான் நினைக்கிறேன். அவங்க எப்படி நமக்கு தேவையான அறிவுரைகளையும் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களையும் சொல்லி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவியா இருக்காங்களோ, அதே மாதிரி ஆகாஷ்வாணியும் நமக்கு வாழ்க்கையில நல்ல உயரத்தை அடையிறதுக்கு பல நல்ல நிகழ்ச்சிகளை தருது. அதனால அவங்கள வந்து நான் 90 வயசான பாட்டிக்கு சமமா நினைக்கிறேன். நன்றி.

0: நேயர்களே, நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:02 வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதாவது ஆகாஷ்வாணி 90-ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்துல நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோடு சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 5 2 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சிக்கு வரலாம். வாழ்த்து பூக்கள் இன்று காலை 8:02. அதைத் தொடர்ந்து இன்று காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. 10:02 இன்று காலை 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி, அதாவது விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் மதுரை எஸ் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த வி முத்து அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மலை தொடும் மந்திர மலை, ஆகாஷ்வாணி 90-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டிய சிறப்பு சித்திரம், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: மதுரை வானொலிக்கு உயிருடையான் என்ற ஜீவகனின் வணக்கம். வானொலி 90 என்னுடைய ஒலிப்பதிவை தோடு அனுப்புகின்றேன். நான் அந்த காலத்திலிருந்து நம் வானொலியோடு தொடர்பு கொண்டவன், மூத்த நேயன். இப்பொழுது எனக்கு 80 நடக்கிறது. ஸ்டேட் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். வானொலியில் ஜோதிமணி அம்மா இருக்கிறப்ப எனக்கு வந்து அஞ்சல் அட்டை உறவாளன், வானொலியை காதோலில் குண்டலமாக தூக்கி திரிப்பவன் என்று பட்டம் கொடுத்திருந்தார். பூர்ணகுமார் ஐயா எனக்கு மதுரை வானொலியின் நக்கீரன் என்று பட்டம் கொடுத்திருந்தார். 100 குறுந்தகடு வெளியீட்டு விழாவில் நேயர்களின் வழி நின்று நான் அந்த 100 குறுந்தகட்டு பதிவு ஒன்றை பெற்றுக் கொண்டேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் வானொலியில் வந்து பங்கு கொண்டிருக்கிறேன். மீள் பார்வையில் நான், ரமேஷ், இன்னொரு நண்பர் இறந்து விட்டார், நாங்கள் எல்லாம் நிறைய ஆண்டுகள் பங்கு கொண்டிருக்கிறோம். இந்த இளைய பாரதத்து கூட நான் வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இருக்கிறேன். அப்போ கணிதத்துல ஒரு பொண்ணு வருவாங்க, சேடப்பட்டி ஜெயசித்ரா. அப்புறம் CRS அந்த காலத்துல மனநோய் மருத்துவர், அவரை வானொலியிலிருந்து பேட்டி எடுத்திருக்கிறேன். நிறைய பங்களிப்பு எனக்கு வானொலியோடு உண்டு. வானொலி எனக்கு இன்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒலி ஊடகம். ஒலி ஊடகத்திலே நல்ல உச்சரிப்புகள் இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அக்கறை கொண்டு நிறைய குற்றங்குறைகளை சொல்லி இருக்கிறேன். இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழிய வள்ளுவம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடிகர் போஸ் வெங்கட். ஆகாஷவாணி 90 வருடங்களை கடந்திருக்கு. வாழ்த்துக்கள். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல எல்லாம் ஆரம்பித்த உடனே முடிகிற உலகம் இது. இதுல 90 வருடமா ஆகாஷவாணி மக்களுக்கான பணியை செஞ்சிருக்கு. ஆகாஷவாணிக்கினுடைய வாழ்த்துக்கள். அதுல பணிபுரிஞ்சு இத்தனை வருடமா ஆகாஷவாணி வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கிறது காரணமா இருக்கக்கூடிய அங்கே உழைச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் ஆகாஷவாணி 90 இயர்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் காலை 7:44. பிரேக் ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் BSNL நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் பிரிவில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ஒடிசா இந்த இடங்களில் மொத்தம் 100 காலி இடங்கள் இருப்பதாக அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரையில் BE, BTEC அல்லது MSc முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரையில் 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/7/2026, அதாவது ஜூலை மாதம் 3ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரங்களுக்கு externalexam.bsnl.co.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம்.
1: வணக்கம், நான் கர்நாடக சங்கீத விதூஷி அருணா சாய்ராம் பேசுகிறேன். நம் தேசத்தில் ஆகாஷவாணி தொடங்கி இவ்வருடம் 90 வருடங்களாகின்றன. ஆகாஷவாணிக்கும் அதை சேர்ந்த எல்லோருக்கும், கலைஞர்களுக்கும், அதை நடத்தும் எல்லா அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்ததாக பாடல் கேட்கலாம் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக.

நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. ஆகாஷ்வாணி 90 நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. 04 5 2 என்ற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நேயர்களுடைய வாழ்த்து பூக்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்து பூக்கள். ஆகாஷ்வாணியின் 90th நிறைவு விழா கொண்டாட்டத்தின் இன்றைய நாளில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்த்து செய்திகளை எங்களோடு சொல்ல வரலாம். அதாவது, காலங்கள் மாறினாலும் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் நம்மோட வாழ்வின் அங்கமாகவே கலந்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணியின் 90th நிறைவு விழா இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு பொன்னான நாள், அதாவது ஒரு பெருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம். 9 தசாப்தங்களாக நம்முடைய இதயங்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171, இந்த 2 எண்கள்லையுமே வாழ்த்துக்கள் சொல்ல வாங்க. இப்போ இணைப்புல காத்திருக்காங்க, யார் இங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க ஐயா.
1: என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம்.
0: சொல்லுங்க, கேக்குது, இணைப்புல தான் இருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மற்றும் பாட்டு பாடுற போது அந்த ஒரு இன்வால்மெண்டே இருக்காது. ஆனா நீங்க குடுக்கற அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒரு இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னோட நான் வந்து ஒரு ஆசிரியையா இருக்கிறேன், அதனால எல்லாருக்குமே நான் அதை சொல்லுவேன். என்ன நான் சொல்றத கேட்டு பல பேர் வந்து உங்க வானொலியை கேட்கிறாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம்.
3: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: என் அபிமான மதுரை வானொலி மற்றும் வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா. நான் சிறு வயது முதல் வானொலியை ரசித்து கேட்பேன். நமது வானொலியில் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் வகையில் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆன்மீக தகவல்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், உழவர்களுக்கு பயன்படும் வகையில் நல்ல தகவல்கள், புது பாடல்கள் மற்றும் மதியம் இரவு நேரங்களில் பழைய பாடல்கள் என ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அருமை. மேலும் மதுரை வானொலி மூலமாக எனக்கு அதிக நண்பர்கள் கிடைத்துள்ளனர், மகிழ்ச்சி. என்னுடைய இல்லத்திலும் பணிபுரியும் இடத்திலும் மதுரை வானவில் பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்கிறேன். என் வாழ்வில் வானொலி ஒரு அங்கத்தினராக இருக்கிறது. மதுரை வானொலி மற்றும் வானவில் பண்பலை 103.3 வளர்க வாழ்க நிகழ்ச்சிகளை அள்ளித்தருக.
0: நேரம் காலை 8:07. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்து பூக்கள். அதாவது, ஆகாஷ்வாணியின் 90th நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நேயர்களும் பங்கு பெற்று வாழ்த்துக்களை சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம், உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம்.
1: சேர சோழ பாண்டிய எங்கள் தமிழ் மண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலியில் 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 91ஆம் ஆண்டு ஆரம்ப விழாவும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வானொலியை எவரஸ்டுகிறதுக்கு உபயோகித்த நமது அறிவிப்பாளர்கள், நேயர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், நிறைய பொறியாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை சொல்வது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: நன்றி ஐயா இணைப்பில் வந்ததற்கு. வணக்கம்.
2: மதுரை சாலங்குளத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: என் பேர் ராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன், கடைசி நேந்தல், யானமலை, புதுப்பட்டி. மேடம், இந்த நான் வந்து 1970 இருந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம், ஆகாசவாணி. அதுல வந்து இந்த சரோஜி நாராயண சுவாமி அவங்க நியூஸ் படிப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்காண்டியே காத்துக்கிட்டு இருப்போம். அவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி பொது நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாமே நம்ம மதுரை ஆகாசவாணி சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தங்கள் அனைவருக்கும், ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 90ஆவது ஆண்டு நிறைவடையுது இல்லையா, 91ஆவது. அதுக்கும் இன்னும் நம்ம மேலும் மேலும் வளர்ந்து வளர்ந்து நம்ம காலகட்டங்கள் 1000 ஆண்டுகளை தாண்டும் அந்த ஒரு மகிழ்ச்சியோட சொல்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

வணக்கம். சிவகாசியிலிருந்து பழனிசாமி பேசுறேன். வானொலி பல வருடங்களை கடந்து 90 ஆண்டுகளை சாதனை படைத்து வருகிறது. இது மேலும் மேலும் வளர சிவகாசி பழனிசாமியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் காலை 8:11. நேயர்களின் வாழ்த்து பூக்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசைக்கும் செய்திக்கும் கலைக்கும் நம் கலாச்சாரத்திற்கும் பாலமாக விளங்கக்கூடிய ஆகாஷ்வாணியோட 90வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் இருக்கும். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் நேயர்களுடைய அன்பு தான் மிகப்பெரிய சொத்து. இந்த சிறப்பான நாளில் நேயர்கள் நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். 25:30:170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25:30:171. இணைப்புல நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்மா. எங்களுக்கு அறிவே வானொலி தானம்மா. ரொம்ப சந்தோஷம்மா.
0: சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளவரசன்.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
2: வானொலி 90க்கு அனைவருக்கும், இயக்குநர்கள், அறிவிப்பாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் பணியாளர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.

0: வணக்கம்.
1: மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்களை.
1: மார்கோனி கண்டெடுத்த அறிவு நூலகம் வானொலிக்கு 90th விழா வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலகுரும் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: ஆகாசவாணி 90th நிறைவு நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு.

0: வணக்கம், நான் ராஜலட்சுமி. நான் ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியையா இருக்கேன். ஆகாஷ்வாணி இப்ப 90வது வருடத்தை எட்டியிருக்குன்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ்வாணியில எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவான நிகழ்ச்சிகள் தான் நிறைய இருக்கும். அதுலயும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மக்கள் சேவையில் ஆகாஷ்வாணி என்றென்றும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் காலை 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் வாழ்த்து பூக்கள். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
4: வாழ்த்துக்கள் மதுரை மாவட்ட நேயர்கள் மற்றும் உலக நேயர்கள் வானொலி 100.3 பேர் என்னுடைய 90வது ஆண்டு வாழ்த்துக்களோடு மற்றும் இன்னும் பல ஆண்டுகள் வெற்றி நடைபெற வாழ்த்துக்கிறேன்.
3: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.
5: வணக்கம், நான் நானி தேனியிலிருந்து. எனக்கு வானொலி ஒரு தோழியாக துணையாக இருக்கிறது. நான் சிறுவயது முதல் கொண்டு வானொலி கேட்டு வருகிறேன். அது பல பொது அறிவு தகவல் தெரிந்து பயனடைந்திருக்கிறேன். மேலும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆகாஷவாணிக்கு 90 ஆண்டுகள் கடந்து 91வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. அது மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.

நேரம் காலை 8:16. நேயர்களின் வாழ்த்து பூக்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அதாவது ஆகாஷ்வாணியின் 90th நிறைவு விழா கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிறோம். 90 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள், எக்கச்சக்கமான நினைவுகளோடு இருப்போம். நேயர்களும் பங்கேற்று உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோடு சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171.

அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் 1998 நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். எனக்கு பிடிச்சது அப்படின்னா மார்னிங் செய்திகள் வந்து ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. இந்த வானொலி

0: இங்கே 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜேக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலி வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணியின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நேயர்கள் பங்கு பெற்று வாழ்த்து பூக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய
3: வாழ்த்துக்களை. இந்த வானொலிங்கிறது எனக்கு கொஞ்சம் வயசா இருந்தாலும் எனக்கு 26 வருஷ அனுபவங்கள். அதுவும் அந்த காலத்துல போடுவாங்க, இந்த வண்ண சுடரில் இன்று அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் கேட்போம். கல் தேன் கிண்ணங்கள் எல்லாம் போடுவாங்க. இந்த நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பேர் இப்ப வாசித்தாலும் அருமையா வாசிக்கிறாங்க. இருந்தாலும் அப்போ வாசிச்ச சவிதா குமார் மேடம், ஆமா ஐயா ராஜாராம் சார், புவனேஸ்வரி ஸ்ரீராம், அப்புறம் சாவித்ரி ரங்கராஜன், ஹேமா சத்யமூர்த்தி, பாஸ்கரன், இவங்களை மாதிரி இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாசிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால அதுக்காக யாரையும் குறை சொல்றேன் நினைக்கவானே, எல்லாரும் நல்லா தான் வாசிக்கிறீங்க. இப்ப இருக்கிற நிகழ்ச்சியின் வறுமை 1936 2936 பார்க்கணும், அதுக்கும் மேலேயும் பார்க்கணும்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
2: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேச?
4: வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன் மேடம். கடந்த 38 ஆண்டுகளுக்கும் மேலாகவே வானொலி கேட்டு வருகிறேன் மேடம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் மேடம்.
2: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: அம்மா வணக்கம். அம்மா
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் பிசிமணி புஷ்பம்மா.
2: ஐயா சொல்லுங்க ஐயா.
5: ஆகாஷ்வாணி பண்பலை 90ஆம் வருடம் முடிந்து 91ஆம் வயதில் அதிகரித்து வைக்கும் ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை, பண்பலை அலைவரிசைக்கு அனைவருக்கும், நிலைய இயக்குனர் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. நேரம் காலை 8:22. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மதுரை முடிச்சாலை கமலாகிருஷ்ணன். அந்த வானொலி வந்து எங்களுக்கு உற்ற நண்பன் அம்மா. ஆமா, உற்ற நண்பன். அதாவது அனைத்து நிலைய இயக்குனர் அறிவிப்பாளர் சகோதரர் சகோதரி அவர்களுக்கும், நிலைய பாதுகாவலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததற்கு. இப்பொழுது அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் தேனி மாவட்டத்தில இருந்து மண்ணாத்திப்பாறை முத்தையா பேசுறேன். 90ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள்.
2: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததற்கு. நேயர்களே, வாழ்த்துக்களோடு நீங்களும் வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணியின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலூர் வடங்காம்பட்டியிலிருந்து சாத்தியா பேசுறேம்மா.
0: சொல்லுங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க.
1: 91வது ஆண்டு நினைவு பெற்றதுக்கு அடியெடுத்து வைக்கிற ஆகாஷவாணிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கம்மா.
0: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்கய்யா.
2: அதாவது வானொலிக்கு 90, இன்று மதுரை வானொலி 90வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு இன்று போல் என்றும் வாழ்க. மதுரையில் பிடிச்ச நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை தான். அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு இருந்தவராக ஏதாவது தலைப்பு கொடுப்பாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மென்மேலும் பல வாழ்த்துக்களை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

வணக்கம் நண்பர்களே, நான் மதுரையிலிருந்து ஆகாஷவாணியின் ரசிக நேயர் சுரேந்திரன் பேசுகிறேன். ஆகாஷவாணியின் 90 வருட நிறைவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷவாணி ஆகாயத்தை தொடும் அளவிற்கு அசாத்திய சாதனைகள் பல செஞ்சிருக்கின்றத அனைவரும் அறிவர். எத்தனையோ சோசியல் மீடியாஸ் இப்போ வந்திருந்தாலும் இன்றைக்கும் சாமானிய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலதுறை செய்திகளையும், கலை, இசை, விளையாட்டு, வானிலை, வணிகம், நாட்டு நடப்பு அனைத்தையும் உடனுக்குடன் எளிய நிலையில் கொண்டு சேர்ப்பதில் ஆகாஷவாணிக்கு ஈடு இணையே கிடையாது. ஆகாஷவாணியின் சேவை இன்னும் பல 100 வருடங்களுக்கு தொடர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் காலையில 8:30 ஆக போற இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்டுட்டு இருக்கோம் நேயர்களின் வாழ்த்து பூக்கள். ஆகாஷ்வாணியோட 90ஆம் ஆண்டு நிறைவு நாளான இன்னைக்கு நேயர்கள் வந்து அவங்களோட அனுபவங்கள் ஆகாஷ்வாணி எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணைய காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பாண்டிய மன்னர்கள் தங்கம் வைத்து புலவர்களை ஒன்று திரட்டி தமிழை ஆராய்ந்த தளம் மதுரை மாவட்டத்திலிருந்து தாஞ்சாரம்பேட்டை இந்திராணி சின்னசாமி பேசுகிறேன். அம்மா
4: சொல்லுங்கம்மா உங்களுடைய வாழ்த்துக்களை.
3: மதுரை வானொலிக்கு 90வது வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றிமா. இனிப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேயர் யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வாழ்த்துக்களும் வணக்கமும் அனைத்து பணியாளர்களுக்கும்.
2: இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.

வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோவனின் வானொலிக்கு 90 நெஞ்சார்ந்த இனிய நல்வாழ்த்துக்கள். மதுரை வானொலி 103.3 பயணித்து பல ஆண்டுகள் என் வாழ்வில் நற்காலம். 10 வயதில் ஆரம்பித்த வானொலி பயணம் இளமை தாண்டி இன்று முதுமையில் தொடர்ந்து பயணம் செய்து வருகிறது. வானொலி தாக்கம் உருவாக்கியது என எழுத்தானாக, வானொலி தாக்கம் உருவாக்கியது என கவிஞனாக, வானொலி நிகழ்வுகள் உருவாக்கியது என்னை சமூக சேவனாக, வானொலி கற்றுக் கொடுத்தது மேடை பேச்சனராக, வானொலி பெற்றுக் கொடுத்தது நல்ல நட்புவட்டங்கள் பல பல, வானொலி என் பேச்சும் மூச்சுமாக மாறி மருத்துவனான எனக்கு மருத்துவம் பார்த்தது என்பதில் மிக இல்லை. வானொலி 90 இன்னும் 1000 ஆண்டுகள் இமயம் வரை சர்க்கரை பந்தலில் தேன்மாடி பொருந்தபொருள் உலகெங்கும் இசைமலை பொழியட்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். பாமரனையும் பண்படுத்தும் வானொலி, அள்ளி தரும் அச்சிய பாத்திரமாய் வானொலி, விண்ணும் மண்ணும் உள்ளவரை ஒழிக்கட்டும் வானொலி என்றும் அன்புடன் நேயர் டாக்டர் எம்ஏ இளங்கோவன், தேனி மாவட்டம் பெரியகுளம். நன்றி, வணக்கம்.

0: மேயர்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: சொல்றேன், மதுரை கண்ணன்ந்தல் வட்டாரம் சு போஸ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலியின் 90ஆம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை நகர் சமரச சுத்த சங்கத்தின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும், மதுரை நகர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும், மதுரை கர்நாடக இசை ரசிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது வளமான நல்வாழ்த்துக்களை உளமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
0: இணைப்பில் வாழ்த்து கூற காத்திருக்கும் அடுத்த நேயர் சந்திச்சலாம்.

0: பேசுறேன். அதான் நம்ம ஆகாசவாணிக்கு வாழ்த்துக்கள். அறிவை கொடுக்கும் ஆசானாகவும் ஆற்றல் கொடுக்கும் வானொலியின் நீ இன்னிசைகளை கொடுத்து பணங்களை ஈர்த்து உள்ளத்தில் ஊற்றத்தால் எங்களின் நெஞ்சங்களை நிறைவிக்கும் ஆகாசவாணி 90 91 ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கும் வானொலிக்கு வாழ்த்துக்கள். நாங்க சின்ன குழந்தையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம மதுரை வானொலியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நம்ம பண்பலையில நிறைய நிகழ்ச்சிகள் பிடிக்கும், ஆட்டக்களம் நேகிரியே இதெல்லாம் பிடிக்கும். கண்ணாடி மாதிரி மிகவும் பிடிக்கும், நம்ம கருத்துக்கள் பரிமாற்றம் சொல்றோம்ல, அதனால நமக்கு பிடிக்கும் ஆகாசவாணி. மென்மேலும் நலர வாழ்த்துக்களும் நன்றிகளும் பா.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: வாழ்த்து பூக்கள் தூவ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மேடம் நாளாங்க வந்து காளிதாஸ் பேசுறேன் மேடம்.
4: ம், சொல்லுங்கம்மா.
5: மேடம் இப்போ நான் சின்ன வயசுல எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ போட்டுருவாரு. ரேடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து எந்திரிச்சு அப்படியே அந்த சுவாரஸ்யமான ஒரு காலை பொழுதே போகும். ரொம்ப அந்த எங்க தாத்தா இப்ப கூட இல்ல, ஆனா எங்க தாத்தா இப்ப இல்லாம இருந்தா கூட ரேடியோ இருக்கிறது எங்க தாத்தாவே எங்க கூட இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்து கொடுக்குறது. எப்பவுமே இந்த ஆகாஷ்வாணிய பண்பலை 103.3 எஃப்எம் எப்பயும் போட்டுருவாரு. காலையில இருந்து எல்லா நிகழ்ச்சியுமே வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த 90 கடந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய இடத்துக்கு போறது எங்களுடைய வாழ்த்துக்கள்.
4: இணைப்பில் இனியும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். ஜெய மல்லபுரத்துல இருந்து தேவதாஸ்.
4: சொல்லுங்க ஐயா, வாழ்த்துக்கள்.
6: வாழ்த்துக்கள், 90 வாழ்த்துக்கள் மேடம். 103.3 வானொலி இருக்கும்.
4: நன்றி. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
7: ஹலோ,
4: வணக்கம்.
7: மதுரை கடத்திலிருந்து வள்ளி பேசுறங்கம்மா.
4: சொல்லுங்கம்மா.
7: ஆகாசவாணி 90 எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
4: நன்றி, நன்றி வாழ்த்துக்களுக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். இணைப்பில் நேயர் இருக்காங்க, பேசலாம்.
6: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பன்னீர் செல்வம், 90 வானொலிக்கு நல் வாழ்த்துக்கள்.
4: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம் மதுரை வானொலிக்கு. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கங்க.
4: வணக்கம் சொல்வது யாரு?
8: போடி நாயக்கர் குருவம்மாள்.
4: சொல்லுங்கம்மா வாழ்த்து செய்தி.
8: மதுரை வானொலிக்கு வாழ்த்துக்கள், 90 வாழ்த்துக்கள்.
4: நன்றி, நன்றி. இணைப்பில் இணை காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வாழ்த்துக்கள் சொல்றீங்க, யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்களே.
1: தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி இளங்கோவன்.
0: சரிங்கம்மா.

0: கைப்பிள்ளி நீங்க மடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், வாழ்க வளமுடன் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் பூங்கொடி, மதுரை இந்திரா நகர் பிபி வளத்துல பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
1: ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலியும் எஃப்எம்மும் நான் சோதனை ஒளிபரப்புறது கேட்டிருக்கேன். எனக்கு இதான், எனக்கு வந்து பொழுதுபோக்கு காட்டிலையும் எனக்கு இது வந்து முக்கியமான ஒரு இது வரப்பிரசாதம். மீனாட்சி விளாசம்லாம் முதல்ல போட்டாங்க, அது இப்ப உள்ள அறிவிப்பாளர் வச்சு பழைய மூத்த அறிவிப்பாளர் ரமேஷ் ராஜா கொஞ்சம் கேட்டு எங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பு நல்லா இருக்கும்.
0: நன்றி, நன்றி.
1: குளங்கள் நிகழ்ச்சி 1:05 போட்டாங்க போன் புரோகிராம், பாட்டு கேட்கறது நேயர்களுக்கு. போன் புரோகிராம் வந்து இன்னும் கூட்டம் கொஞ்சம் கூட்ட சொல்லுங்க.
0: நன்றி, நன்றி. வாழ்த்து செய்தி சொல்லவே இல்லையே நீங்க.
1: வாழ்த்து சொல்லதே வந்திருக்கேன். என் குடும்ப சார்பாகவும் நேர்வு சார்பாகவும் வானொலிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நேயர்களை சந்திப்போம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் காலை 8:45. நேயர்களின் வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆகாஷ்வாணியின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நேயர்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா அடுத்த நேயர் சந்திக்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். ராமேஸ்வரம், எஸ் குமார்
1: சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை
3: வாழ்த்துறதுக்கு, வானொலிய வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல, இருந்தாலும் வாழ்த்துறோம். வாய்ப்பு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் மேடம், அனைத்து உலக நண்பர்களுக்காகவும்.
2: இணைப்பில் இணை காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம். மதுரையில இருந்து தனலட்சுமி சந்திரசேகர், வானொலி 90 நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வானொலிக்கு வாழ்த்துக்கள். 6/6/2026 அன்று 39ஆம் ஆண்டில் அடிவச்சு என்ற மதுரை வானொலிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நாங்க கருமாத்தூர் சகனாதிபுரத்துல இருந்து முக்கமையன் பேசுறேன் மேடம்.
1: உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க, கேட்போம்.
5: இந்த 90ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் மேடம். மேலும் மேலும் உங்களை அலைவரிசை தொடருவதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் மேடம்.
2: இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: மதுரை மாவட்டம் பேரூர்.
2: பேரூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க.
6: ஆகாசவாணிக்கு 90 வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வாழ்த்தலாம் வாங்க. 25-30-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25-30-171. ஆகாஷ்வாணியின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்துல அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்மா, ஒத்தக்கடையில இருந்து புஷ்புலா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
7: ஆகாஷவாணி 90 வானொலி நிலைகள் அனைத்துக்குமே பாராட்டுகள்ப்பா. மேலும் மேலும் பல்லாண்டு காலம் வானொலி நிலைத்திருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன்.

0: ஆகாஷ்வாணிக்கு 90 ஆண்டுகள் கடந்து விட்டன உதயமாகி. நான் 87 ஆண்டுகளை கடந்தவன். எனது 10 வயதிலிருந்து ஆகாஷ்வாணியினுடைய ரசிகனாக நான் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறேன். அது தென்கட்சியை கோஷிகள் சுவாமிநாதன் அவர்களுடைய என்று ஒரு தகவல், மற்றும் அந்த செய்தி வாசிப்பில் அவர் இவர் சிறப்பான முறையுடைய அவர் செய்கிறது எல்லாத்தையும் நான் ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன்மா. நமது வானொலி இன்னும் சிறப்பாக இந்த கணினி முகத்திலும் அது பொடிவு குன்றாமல் அது வந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதனை மீண்டும் மீண்டும் பிரகாசிக்கும்படி நான் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சி தான் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா பங்கு கொண்டு தங்களுடைய பயணத்தை ஆகாஷ்வாணியோட எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லினாங்க. இந்த 90ஆம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கான வாழ்த்து செய்தியும் பதிவு பண்ணாங்க. வாழ்த்திய அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். அஜிதா மற்றும்
2: சூரியகலா, நன்றி நேயர்களே.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போற வழியில ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பிச்சார். அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதாவது சாப்பாட்டுல உப்பு பத்தல, உப்பு கொஞ்சம் குறைச்சலா தெரிஞ்சது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கி இருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே, இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கிவிடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு 2 பேரும் கிளம்புனாங்க. 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார், அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாயை எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதி?

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் பேச காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வாழ்த்து செய்தி சொல்லிடலாமா? இன்னைக்கு வந்து ஆகாஷ்வாணியோட 90வது நிறைவு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், அதற்கான வாழ்த்து செய்தி பதிவு பண்ணிருங்க. இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா, மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து அப்துல் அஜித் பேசுறேன்.

0: என்னார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான் 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறையினார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்ததுதான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழ துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் 1 சொட்டு தான் வந்தது, சக்கையாக போயிட்டுது அந்த எலுமிச்சம் பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழிகிறார், ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலிருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசைக்கு புழியறதில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கார், இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் காலை 8:55. ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 திரை இசை.

0: பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

ஸ்டார்ட் ஆகியிருக்க இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேவை ஜாலியாக பாசிட்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்காக எனர்ஜெட்டிக்காக கிளம்பிட்டு இருக்க இந்த டைமில் உங்கள் எனர்ஜியை மேலும் பம்ப் பண்ணுற விதமாக செம்ம சூப்பரான சாங்ஸ் கூடவே சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் தர காத்துட்ருக்குது நானஜிதா. நீங்கள் டியூன் பண்ணியிருக்கீங்க ஆகாஷ்.

மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்க போற நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள நம்மளை சுத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாம் நிகழ்ச்சியை உற்சாகமா துவங்குறதுக்கு.

வணக்கம், நான் டாக்டர் ஜே கண்ணபெருமான். ஆகாஷவாணி அப்படின்னு அந்த பேரை கேட்கும் பொழுதே மனதில் ஒரு நல்ல ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய முதல் அனுபவம் ஆகாஷவாணியோடு கோடை பண்பலைக்கு 2005 ஒரு

ஒரு மருத்துவ நேர்காணலுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்றேன். நல்ல அனுபவம், நல்ல ரெஸ்பான்ஸ். கொடைக்கானல்லேருந்து திரும்ப மதுரை வர்ற வரைக்கும் நேயர்களோட ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே வந்தேன். அந்த அனுபவத்தை மொத்த வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த 2005 மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இந்த 2026 வரைக்கும் 95% நான் கொடைக்கானலுக்கு போனது ஆகாஷவாணி கோடை பண்பலையில் பேசுறதுக்கு மட்டுமே. இது ஒரு நல்ல சந்தோஷமான பகிர்வு அப்படின்னு சொல்லுவேன். மதுரை பண்பலையில் மறுபடியும் நிறைய வாய்ப்புகள், நிறைய நல்ல இனிய நண்பர்கள் மூலியமாக பல் மருத்துவ செய்தியை நிறைய பேருக்கு கொண்டு சேர வைக்க முடிந்தது. இந்த 2 முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு ஆகாஷவாணிக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ஆகாஷவாணி 90 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு எண்ணற்ற ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும், எண்ணற்ற இனிப்பான ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: வானம் கிடுகிடுங்க, வைகை நதி நடுநடுங்க, வாடி வாசல் கால போல வாராவிருமே. எட்டு நாடும் வெடி வெடிக்க, எதிரி எல்லாம் படபடக்க, எங்க மானம் காக்க வந்தான் இந்த பறம. அடிடா இடி முழங்க, ஹே ஹே ஹே, எதிரி கலகலங்க, அடிடா இடி முழங்க, எதிரி கலகலங்க, பாசம் ரோசம் ரெண்டையும் கொண்டாட வாராண்டா. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சூப்பர் சிங்கர் திரைப்பட பரணி பாடகர் முத்துச்சிற்பி பேசுகிறேன். நம்மளோட ஆகாஷ்வாணி வந்து கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளை வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஆமாம், நம்மளுடைய ஆகாஷ்வாணிக்கு என்ன சாதாரண விஷயம் இல்லை, 90 ஆண்டுகளை கடந்து மாபெரும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், அங்கே பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் முத்துச்சிற்பியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: நேரம் காலையில 9:11 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. இன்னைக்கு நாளோட சிறப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய தினமான June 8 உலக பெருங்கடல் தினமா அனுசரிக்கப்படுதுங்க. அளவுல 5 பெருங்கடல்கள் இருக்கு. ஆர்டிக், அண்டார்டிக், அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன், அதுக்கு தனித்தனியா பேரும் இருக்குதுங்க. இந்த 5 பெருங்கடல்கள்ல மிகவும் நீளமானதும் ஆழமானதும் பசிபிக் பெருங்கடல் தாங்க. பூமியோட பரப்பளவுல சுமார் 30% இந்த பசிபிக் பெருங்கடல் தாங்க ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த பசிபிக் பெருங்கடல் தான் ஆசிய மற்றும் ஆஸ்திரேலிய கண்டங்களை அமெரிக்க கண்டத்துல இருந்து பிரிக்குதாங்க. அடுத்ததான் நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கருப்பசாமி குத்தகைதாரர் படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சரி, நாம ஏன் இந்த உலக பெருங்கடல்கள் தினம் கொண்டாடுறோம் தெரிஞ்சுக்கலாமா? நடந்த பூமி உச்சி மாநாட்டுல கனடா நாடு தாங்க இப்படி ஓஷன்ஸ் டே கொண்டாடலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. ஆனா ஐநா சபையானது 2008 தான் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அப்போ இருந்து ஒவ்வொரு வருஷமும் June 8 உலக பெருங்கடல்கள் தினமா நாம எல்லாரும் கொண்டாடிட்டு வரோம்.
2: அன்பு நிறை மதுரை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் ஸ்ரீமொழி வெங்கடேஷ். நான் திருவாரூரை சார்ந்தவன். மறைந்த எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷ் அவர்களில் சீடர்களில் ஒருவனாவேன். அன்பு நிறை மதுரை வானொலி நேயர்களே, வணக்கம். 90வது ஆண்டிலும் ஓசையால் வசப்படுத்தும் வரலாற்றுக்கு உரியது இந்த வானொலி. நாம் வாசிப்பிற்கு பின் போன தலைமுறை சுவாசிக்க ஆரம்பித்தது வானொலியைத்தான். நெடுங்காலம் முதல் இருந்த நிலை மாற்றி FM-களிலும் இளைய தலைமுறையை இழுத்து வருகிறது வசீகர தன் காற்று திசை சுடரால் இந்த வானொலி. மதுரை வானொலி காதுகள் உள்ள அனைவரும் கர்வப்படும் ஒரு அற்புதமான அலைவரிசையை கொண்ட வானொலி என்பதில் மாற்று கருத்தில்லை. 90வது ஆண்டில் நிறைவாகவும் பெருமையாகவும் சிறப்பாகவும் அடியெடுத்து வைக்கும் மதுரை வானொலிக்கு இதே போல் காற்று

ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகர் ஜெகதீஷ் பேசுகிறேன். ஆகாஷவாணி 90 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், என்ஜினியர்ஸ், அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இத்தனை வருஷமாக மக்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், மக்களுக்கு நிறைய நியூஸ் விழிப்புணர்வு, அப்புறம் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து வழங்கி ரொம்ப அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 90 இயர்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ.

0: கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நிறமலை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கடல்கிட்ட இருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல பெரும் பகுதி மரங்கள்ல இருந்து கிடைக்குதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, பூமியோட வளிமண்டலத்துல இருக்கிற ஆக்சிஜன்ல 50% மேல கடல்ல வாழ்ற தாவரங்களான கடல் பாசிகள் மற்றும் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் மூலமா தான் உற்பத்தி செய்யப்படுது. அதனாலதான் சொல்றாங்க, கடல் தான் பூமியோட உண்மையான நுரையீரல்னு. பாடல் கேட்டுட்டு வந்தலாம் சூதுகவும் படத்துல இருந்து.
1: சம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

ஆகாஷ்வாணி 90வது நிறைவு நாள் வினாவினை முன்னிட்டு இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து எழுதி அனுப்பியிருக்கிறார் கா. பரமேஸ்வரன், துறை தலைவர், மதுரை காமராசர் தொலைநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து. பாடல் தயாரிப்பில் உதவி ஜி கே ஐயா மற்றும் கணேஷ்குமார், சுவிட்சர்லாந்து தமிழ்ச்சங்கம் நண்பர்கள். ஆமாங்க, நிலத்துல இருக்க அமேசான் காடு மாதிரியே கடலுக்கு அடியவும் பெரிய பிரம்மாண்டமான காடு இருக்குதான். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற த கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படக்கூடிய பவளப்பாறை அமைப்பு தாங்க அது. இந்த கிரேட் பேரியர் ரீஃப் விண்வெளியில இருந்து பார்த்தா கூட தெரியும்னா பாத்துக்கோங்களேன்,

0: நேரம் 9:36 பாடல் கேட்டு ரசிச்சோம். சத்தியம் படத்துல இருந்து
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.

வணக்கம். நான் பல்லடம் ஆர். ரவி, மிருதங்க வித்வான். கடந்த 90 ஆண்டுகளாக செவ்வனே சேவை செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ள ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

உலக பெருங்கடல்கள் தினமான இன்னைக்கு சுவாரஸ்யமான பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நாம நிலாவில் கால் வச்சிட்டோம், செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றோம். ஆனா நம்ம பூமியில இருக்கிற பெருங்கடல்களோட 80% அதிகமான பகுதிகள் இன்னும் மனிதர்களால் ஆராயப்படாமலும் அந்த கடலுக்கான வரைபடம் அதாவது மேப்ஸும் தயாரிக்கப்படமாக ரகசியமாவே தான் இருக்குதாங்க. கடலுக்கடியில லட்சக்கணக்கான விசித்திரமான உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பாரத பிரதமரோட நலத்திட்டங்கள்ல இன்னைக்கு நாம துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பத்தி தான் தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வாங்க, பானா காத்தாடி படத்துல இருந்து.

அடுத்ததான் நிகழ்ச்சியில பாரத பிரதமரோட நலத்திட்டங்கள் பகுதி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முக்கிய நோக்கம் இந்தியாவோட எல்லை பகுதிகளில் இருக்க கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட திட்டம் தாங்க இது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வடக்கு எல்லை பகுதிகளான சீன எல்லையை ஒட்டி இருக்கிற கிராமங்களோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கும், அங்களோட அங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் தேடி வெளியேறுவதை தடுக்கிறது தாங்க இந்த திட்டத்தோட நோக்கம். சரி, இந்த திட்டத்தை எங்கெங்கெல்லாம் அமல்படுத்தியிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுறாங்க லீ படத்துலேருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. துடிப்பான கிராம

வளர்ச்சிக்கான பாரத பிரதமரோட நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்களான இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அப்புறம் ஒரு யூனியன் பிரதேசமான லடாக், மொத்தம் இந்த 5 இடத்துல இருக்கிற சுமார் 2967 கிராமங்களை மேம்படுத்தியிருக்காங்கங்க. இந்த கிராமங்கள் எல்லாமே எல்லைப்பகுதி கிராமங்கள்னு அழைக்கப்படாம இந்தியாவோட முதல் கிராமங்கள்னு தாங்க அடையாளப்படுத்தப்படுது. இந்த திட்டம் மூலமா இந்த கிராமங்களுக்கு சுற்றுலா மற்றும் பொருளாதார மேம்பாடு, நவீன உட்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் இணைப்பு, தேசிய பாதுகாப்போடு கூடிய வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்குதுங்க. இந்தியாவின் எல்லை கிராமங்களை இந்தியாவோட முன்மாதிரி கிராமங்களா மாத்துறது தாங்க இந்த வைப்ரன்ட் வில்லேஜ் புரோகிராமோட வெற்றின்னு சொல்றாங்க. இதோ பாடல் கேட்டலாம், ராஜபாட்டை படத்திலிருந்து.

0: பிராட்டன் பீச் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில இன்னைக்கு உலக பெருங்கடல்கள் குறித்த தகவல்களையும், பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் பகுதியில வைப்ரன்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் குறித்த தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கேட்ட இன்ஃபர்மேஷன் மற்றும் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரஜிதா தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியா போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம். விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு விருந்தினர், அதாவது நேயரை நம்ம விருந்தினராக அழைச்சி அவங்களுடைய விருப்ப பாடலை நம்ம ஒவ்வொன்றாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒருத்தரை சந்திக்க இருக்கோம். அவர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடலை தான் இந்த ஒரு அரை மணி நேரம் நம்ம கேட்க இருக்கோம். அவங்கள சந்திச்சிடலாமா? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை பற்றியான ஒரு அறிமுகம் சொல்லுங்க.
3: ஐயா, நான் மதுரை மிஸ் ஆலங்குளம் இமயம் நகர் பகுதியில் வசித்து வருகிறேன். என்னுடைய பேர் வி முத்து. நான் ஒரு தனியார் பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு 2 குழந்தைகள், என்னுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. மற்றபடி என்னுடைய குழந்தைகள்லாம் படித்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த விருந்தினர் பக்கத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: சரி, உங்களுக்கான படிப்பு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
3: சின்ன படிப்பு தான், 10வது வரை படிச்சிருக்கோம். இப்போ வயசு எனக்கு 50 ஆகுது. உலக அனுபவம் நிறையா வாங்கியிருக்கோம், போதும். அவ்வளோ என்னால் அவ்வளோ முடிஞ்சிச்சு.
2: சரி, நீங்கள் ஓட்டுநராக பணிபுரிகிறேன்னு சொன்னீங்க. அப்ப ஓட்டுநர் அப்படின்னாவே ஒரு வாகனத்துல போகக்கூடிய இடத்துல நம்ம நிறைய பாடல்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு பயணத்தின் போதுதான் இருக்கும் அதிகமா.
3: ஆமா ஆமா.
2: அப்படின்ற விஷயத்துல நீங்க ஒரு ஓட்டுநர், அப்ப நீங்க வந்து வானொலி கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. வானொலி கேட்ட முதல் அனுபவம்?
3: முதல்ல வானொலி கேட்டதுன்னா எனக்கு இன்னைக்கு 50 வயசு, எனக்கு 10 வயசு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோ

0: ஒரு சிறந்த ஒரு பாடல் போடுவாங்க, பிறந்தநாள் பாட்டு போடுவாங்க, ஜெய்சங்கருடைய வாய்ஸ். பிறந்த நாள் இன்று, பிறந்து வளர்ந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் அப்படின்ற ஒரு பாடல் என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் எனக்கு அடிக்கடி ரிமைண்டிங்ல வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட அனுபவம் எனக்கு.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லுங்க.
0: எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். கோயில் புறான்ற படத்துல அமுதே தமிழேன்னு ஒரு பாடல் இருக்கு,
1: அந்த பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். விருந்தினர் விருப்பம், இன்னைக்கு விருந்தினர் விருப்பம்ல யாரு கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் இமயநகர் பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய வி முத்து அவங்களோட தான் இணைஞ்சிருக்கோம். சின்ன வயசு உங்க பள்ளி பருவத்துல வானொலி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: நான் கிராமத்துல இருந்து வளர்ந்தாலு, அந்த கிராமத்துல இருந்து வளர்ந்து வர்ற நேரத்துல நாங்கெல்லாம் ஆடு மாடுகள் வச்சிருப்போம். அப்ப வெறும் ரேடியோவெல்லாம் வெறும் பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபா 200 ரூபா, அது பெரிய பணம். எங்க அப்பா எங்க அக்காவுக்கு சீதனமா வாங்கி கொடுத்தாரு. அந்த ரேடியோவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்து சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்கிறப்ப, ஏன்னா கிராமங்கள்ல அப்படித்தானே, அது அந்த நேரத்துல எல்லாமே எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே வானொலி தான். அந்த வானொலி கேட்டுக்கிட்டே தான் மாடு மேய்க்கிறது, மற்ற வேலையை பாக்குறது, பள்ளிக்கூடம் படிக்கிற நேரம் வேலையெல்லாம் எங்களுக்கு இதுதான். இதுதான் எங்களுக்கு அந்த சப்போர்ட்.
0: சின்ன வயசு பொழுதுபோக்கு.
1: ஆமா, அது பெரும்பான்மையான நேரங்கள்ல மதுரை வானொலி நிலையத்துல ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப பழைய பாடெல்லாம் 20-10 மணிக்கு மேலே எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தூங்கிடுவோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
0: சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாடல சொல்லுங்க, நம்ம கேட்டு மீண்டும் நிகழ்ச்சி.
1: அரங்கேற்றர்களின் ஒரு பாடம் இருக்கு, அதுல பிரபுவும் ரேவதியும் ஆகாய வெண்ணிலாவேன்னு ஒரு பாடல் இருக்கு. அது ரொம்ப ரம்யமா இருக்கும், அது கேட்கவும் இனிமையா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அது ஒன்று.
0: அந்த பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். விருந்தினர் விருப்பம், இன்னைக்கு விருந்தினர் விருப்பம்ல யாரு கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் இசாலங்குளம் இமயநகர் பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய வி முத்து அவங்களோட தான் இணைஞ்சிருக்கோம். ஆகாய வெண்ணிலாவை பாடலை கேட்டோம். இப்போ வானொலியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா என்ன?
1: மாலை தண்டல்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப கேட்பேன். அது போக இன்னொன்னு வார்த்தை விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நிகழ்ச்சி பேர் ஆட்டக்களம். எப்படி சொல்லணும், ஒரு பதட்டமாவே இருக்கு, சரியா சொல்லிடுவாங்களா சரியா சொல்லிடுவாங்களானே இருக்கு. அது ஒரு வார்த்தை தொடங்கி முடிகிற நேரம் அந்த வார்த்தை தொடங்கணும், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
0: ரொம்ப விரும்பி கேட்பீங்க.
1: ஆமா, அது உண்மைதான்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டு வேண்டும் இல்லையாமா?
1: குமரி கோட்டான்னு ஒரு படம், எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா படம் நடிச்சதுல, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னாள், அது ரொம்ப அருமையான சாங்கு, எனக்கு மனசு ரொம்ப பிடிச்ச பாடல் சார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். விருந்தினர் விருப்பம், இன்னைக்கு விருந்தினர் விருப்பம்ல யாரு கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் இஸ் ஆலங்குளம் இமயநகர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய வி முத்து அவங்களோட தான் இணைஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓட்டுநர், இப்போ பயணத்தின் போது நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க.
1: முதன்னு நான் வாகனங்களை எடுத்து வெளியில் போகிற நேரங்கள், வெளியில எப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறப்ப கூண்டு வண்டிம்பாங்க, அந்த சைலன்சரு டைல்ஸ் பைப்லாம் எடுத்து ஒவ்வொரு கடை கடையாக சப்ளை பண்ணுவோம். அப்போலாம் டேப் ரெக்கார்டர் மேக்ஸிமம் அரிது, வானொலி தான் டேப்பு, வானொலியை போட்டுட்டு போய் கேட்குறப்பலாம் இதுதான் சந்தோஷம் எங்களுக்கு. எனக்கு உற்ற தோழனாகவும் அதுதான் உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். ஏன்னா லாங் டிரைவிங் போகிறப்பெல்லாம் உருணையும் சத்தம் இல்லாமல் போக முடியாது, நம்ம ஒரு மாதிரி கேஜாக இருக்கும். அதனால் பாடல் போட்டோம்னா அது வாட்டுக்கு ஓடும். இல்ல எந்த வேலைக்குமே ஒரு பாடலோட அந்த வேலையை செஞ்சோம்னா அது உற்சாகப்படுத்தும், அந்த வேலையும் முடிச்சு கொடுக்கும்.
0: இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.
1: உத்தமராஜான ஒரு படம், இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல அப்படின்னு ஒரு பாடல்
0: அருமையான பாடல்,
1: அருமையா இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். விருந்தினர் விருப்பம், இன்னைக்கு விருந்தினர் விருப்பம்ல யாரு கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் இஸ் ஆலங்குளம் இமயநகர் பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய வி முத்து அவங்களோட தான் இணைஞ்சிருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க பயணத்தின் போது எனக்கு வந்து உற்ற நண்பனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே அந்த பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். எப்படின்னா, இப்ப நான் என் ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு நான் கேட்டேன், புதுசா வந்திருக்கு இந்த பாட்டு கேளுங்க, எஃப்எம்ல இன்னைக்கு இந்த பாட்டு போட்டாங்க கேளுங்க, நம்ம மதுரை எஃப்எம் கேட்டுட்டு உங்க நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்ட அனுபவம்.
1: நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அதாவது நிறைவா இருக்கும், வன்மம் இல்லாத பாடல்கள் எல்லாம் இருக்கும். அதனாலே வானொலி கேட்கறது தான், வானொலி கேட்கறத விரும்புறதுக்கு காரணம் அதுதான். குழந்தைகளுக்குமே வானொலி ரெஃபர் பண்ணலாம், ஏன்னா குழந்தைகளுக்கான எல்லா விஷயமும் வானொலியை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, எப்படி படிக்கணும், எப்படி வாழணும், எல்லா விஷயத்தையும் கத்துத்தராங்க.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல இதுவரை நீங்கள் கேட்ட விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றார் மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் இமயம் நகர் பகுதியிலிருந்து வி முத்து அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 10:02 மணிக்கு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11:02 புதிய விடியல். தீய பழக்க வழக்கங்களினால் உங்களது உடல், மனம் மற்றும் வாழும் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கிறதா? போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த நேரலையில் உங்களது சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25 30 171 என்ற எண்களில் மற்ற அனைத்து நேயர்களும் வெளியூரிலிருந்து அழைக்கும் நேயர்களாக இருக்கும் பட்சத்தில் 04 5 2 என்ற எண்களை தொட்டு மருத்துவரிடம் நேரடியாக

0: நேரம் காலை 10:30.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மலை தொடும் மந்திராலை. பழங்குடியின மக்கள் வாழ்வில் வானொலி சிறப்பு ஒளிச்சித்திரம். எழுதியவர் ஏ நஃபிஷா. இணைப்பு குரலும் அமைப்பும் எஸ் கார்த்திகை.

நெடுமலைகளை உயர்ந்து அடர்ந்த காடுகளை கடந்து அங்கு வாழும் ஒரு சமுதாயத்தையே ஒன்றிணைக்க முடியுமா? கையில் அடங்கும் கைபேசியும் கூட அங்கே செயல்படாமல் போகும். மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியினருக்கு கை கொடுக்கும் கையாக வானொலி விளங்குகிறதா? சாலைகள் சென்றடையாத இடங்களிலும் செய்தித்தாட்கள் சென்று சேராத இடங்களிலும் வாழும் அவர்களின் வாழ்க்கையில் தகவல்களையும் விழிப்புணர்வுகளையும் கொண்டு சேர்த்து பாடல்களால் மகிழ்வித்து தனிமைக்கு துணையாக இருந்து அவர்களின் பண்பாட்டை காக்கும் காவலனாக வானொலி திகழ்கிறதா? இது போன்று அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்களில் அல்ல, மலைவாழ் மக்களின் குரல்களில் தேடிச் செல்லும் பயணம் இது.

ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால மகத்தான மக்கள் சேவையையும் வானொலிக்கும் மக்களுக்கும் இடையிலான அழியா பந்தத்தையும் கொண்டாடும் விதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த உன்னதமான பயணத்தில் அன்பு நேயர்களே, நீங்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க அழைக்கின்றோம். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நாங்கள் விவரிக்கும் காட்சிகளை மட்டுமல்ல, நாங்கள் சந்திக்கவிருக்கும் மலைவாழ் மக்களையும் அவர்கள் அளித்த பேட்டியின் மூலம் அவர்களையும் அவர்களது வாழ்க்கை முறைகளையும் உங்களது மனத்திரையில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். தேனி மாவட்டம் கடமலை குண்டு கிராமத்திற்கு அருகிலுள்ள கரட்டுப்பட்டி மற்றும் உப்புத்துறை ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களை நோக்கியது எங்கள் பயணம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் மழலைகளாக தவழும் மலைவாழ் மக்களின் அன்றாட வாழ்வையும் நமது வானொலி உடனான அவர்களின் உறவையும் அறிந்து கொள்ளும் ஆவலோடும், அந்த அனுபவங்களை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தோடும் மதுரை வானொலி நிலையத்திலிருந்து மலர்களிலிருந்து தேனை தேடும் தேனீக்களைப் போல மலை மக்களின் வாழ்வில் வானொலி வேரூன்றி இருக்கும் விதத்தை தேடி அறிய தேனி மாவட்டத்தை நோக்கி தேனியாய் பறந்தது எங்கள் வாகனம்.

மதுரையிலிருந்து கரட்டுப்பட்டியை சென்றடைய கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆனது. நாங்கள் பயணித்த சாலையின் இருபுறமும் வானத்தை தொட்டபடி கம்பீரமாக நின்ற காற்றாலைகள் கண்களை

கவர்ந்தன. அவற்றின் வெண்மையான இறக்கைகள் காற்றோடு உரையாடுவது போல சுழன்று கொண்டிருந்தன. பின்னணியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை நிறைந்த தோற்றமும் முன்னணியில் காற்றாலைகளின் அழகிய அணிவகுப்பும் சேர்ந்து இயற்கையும் தொழில்நுட்பமும் இணைந்து வரைந்த ஒரு உயிரோவியத்தை போல அந்த பயணப்பாதை மாற்றியிருந்தது.

அந்த அழகை ரசித்தபடியே நாங்கள் கரட்டுப்பட்டியை அடைந்தோம். அங்கு சென்ற பிறகுதான் ஒரு மகிழ்ச்சியான தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது. அன்று அந்த கிராமத்தில் திருவிழா. மலைவாழ் மக்கள் தங்கள் குல தெய்வமான பளிச்சியம்மனை வழிபட்டு மழை வளம் பெருக வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஆண்டுதோறும் இந்த விழாவை கொண்டாடி வருவதாக அறிந்தோம்.

திருவிழாவின் உற்சாகத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஒளிபெருக்கியில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒலித்த பாடல்கள் கிராமம் முழுவதும் திருவிழா கொண்டாட்டத்தின் துடிப்பை பரப்பிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்களுடன் உரையாடிக்கொண்டே எங்களுக்கு வழிகாட்டிய வேளன் அதிகாரி ரம்யா அவர்கள் கரட்டுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் வாழ்க்கை முறையை எங்களிடம் பகிர்ந்து கொண்டே வந்தார். அவர் கூறியதாவது, தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரிய குளம், போடிநாயக்கனூர், கடமலை குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மலைவாழ் மக்கள் கணிசமாக வாழ்ந்து வராங்க. அவங்களோட பிரதான தொழில் விவசாயம், அப்புறம் வனப்பொருட்களை சேகரிக்கிறது, குறிப்பாக தேன் எடுக்கிறது, கிழங்கு அகழ்தல், மயில்கால் புல், சர்க்கரை கொல்லி போன்ற மூலிகைகளை சேகரிக்கிறது. இந்த சேகரிப்பில் இந்த மலைவாழ் மக்கள் கை தேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லை, அரசு உதவியோட விவசாயம் தேனி வளர்ப்பிலையும் ஈடுபட்டு வர்றாங்க. அப்புறம் செவ்வள்ளி கிழங்கு அப்படின்ற ஒரு கிழங்கை தங்களோட பாரம்பரிய அடையாளமாக கருதி அதை ஆண்டுதோறும் தை மாதம் அதுக்காக ஒரு விழா எடுத்து அந்த கிழங்கை அவர்களோட மக்களுக்கு மட்டுமே வழங்கி சாப்பிடுவாங்க, அதை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க என்றார். அரிய பல தகவல்களை எங்களிடம் கூறினார் ரம்யா. அவருடைய விளக்கத்தை கேட்டுக்கொண்டே அந்த மக்களின் வாழ்வியலை நாங்கள் உன்னிப்பாக கவனித்தோம். அவர்களின் எளிமையான இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறையில் பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்ட சுவடுகள் தென்பட்டன. அந்த மக்களுடன் எங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்து எங்களுடன் உரையாட செய்வதில் வேளாண் அதிகாரி ரம்யா எங்களுக்கு பெரிதும் உதவினார். அதன்பின் அந்த கிராமத்தின் பெரியவர் ஒருவர் எங்களை அன்போடு அழைத்து சென்று, இன்றைக்கே எங்கள் ஊர் திருவிழா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, எங்களோட பழிச்சியம்மனை வணங்காமல் இங்கேருந்து இங்கே போகக்கூடாது என்று அன்பு

கட்டளையிட்டார். அவரது வார்த்தைகளில் ஒலித்த விருந்தோம்பல் அந்த மலை மக்களின் அன்பை எங்களுக்கு உணர்த்தியது. அந்த அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு மேலும் அப்பழங்குடிகளின் வாழ்க்கையையும் அவர்களின் பாரம்பரியத்தையும் அகில இந்திய வானொலி உடனான உறவையும் அறிந்து கொள்ள நாங்கள் கரட்டுப்பட்டியின் இதயத்திற்குள் பயணிக்க தொடங்கினோம்.

0: விறகின் மனம் படிந்த உழைக்கும் கரங்களும் உலகை அறிய துடித்த மனமும் சந்தித்த இடத்தில் வானொலி ஒலித்தது. ஆம் நேயர்களே, அந்த ஒலி மலைகளை கடந்து கரடிப்பாண்டி என்ற அந்த பெரியவரின் மனதில் பதிந்த நினைவுகளை அவர் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதை நேயர்களாகிய உங்களுக்கு பகிர்கின்றோம், கேளுங்கள்.
1: ஐயா வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் கரடிப்பாண்டி.
1: யார் இப்படி உங்களுக்கு ஒரு பேர் வச்சது?
2: இது எங்கள் மாமா பேர்.
1: என்ன காரணம் இந்த பேர்?
2: இந்த பேருன்னா, நாங்கள் சிறு வயசுலேருந்து எங்கள் தாத்தா முப்பாட்டை எங்களை கண்டவன ஒரு அரமணி ஜெமினி கூட்டம். அதே மாதிரி நாங்கள் வளர்ந்து வந்ததுனால எங்கள் பெரிய ஆளுகளே இல்லை, அதனால் பேர்களை மாற்றி மாற்றி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மாமா பேரில் போய் அவங்க கரடிப்பாண்டின்னு வச்சாச்சு. 2010 சாமி வச்சாலும் வச்சோம். அது மாதிரி இப்போ வருஷம்லாம் செஞ்சோம். இப்போ ஒரு வருஷம் கட்டலை. இந்த வருஷம் எல்லா மக்களும் சேர்த்து கூட்டி பிடிச்சி இந்த வருஷம் கும்பிட முடியும் சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணி செட்டு கட்டி சாமி கொடுக்குறோம் சார்.
1: சரி, இப்போ எல்லா இடங்கள்லையும் மைக் செட் வந்துருச்சு, கேசட் வந்துருச்சு, எல்லாம் சிடி வந்துருச்சு, இப்போ டிஜிட்டல் முதக்கணும் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பாட்டு கேட்கணும், நிகழ்ச்சினா செய்தினா ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் நீங்கள் ரேடியோ கேட்ட அனுபவங்கள் எப்படிலாம் இருந்தது?
2: அன்னைக்கு ரேடியோ இருந்தது, வானில இருந்துச்சு, செய்தி கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க, எஃப்எம் உள்ள போட்டால் பாட்டு வரும், எல்லாமே இங்கே நடந்துச்சு. அப்போல்லாம் ரேடியோ தூக்கி தோளில் ஓட்டுக்கிட்டு மலைக்கு போவாங்க.
1: இப்போ அந்த மாதிரி நீங்கள் தோளில் ரேடியோ தூக்கி போட்டு மலைக்கு போவீங்கல்ல, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கய்யா.
2: நாங்கள் ரேடியோ தூக்கி தோளில் ஓட்டு போகும்போது நாங்கள் ரேடியோ பாட்டு போட்டுக்கிட்டு நம்ம தோளில் ஓட்டிட்டு சமையல் வச்சுக்கிட்டு தோளில் பெரிய பொட்டணம் கட்டிக்கிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் சீயன் பாட்டைங்கெல்லாம் அப்படி தான் போவாங்க. பழைய பாட்டு இதுக்கெல்லாம் போட்டால் கேட்போம், புது பாடல் போட்டால் கேட்போம்.
1: செய்தி கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் சார்? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மலை மேலே இருக்கிறீங்க, கீழே இருக்க நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் தெரியாது. அப்போ உலகத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு தெரியறப்ப உங்களுக்கு என்ன தோணும்?
2: தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதா அந்த செய்தியில் கேட்டோம்னா, செய்தியை போட்டோன்னா செய்தி சொல்லிடுறோம். அதை நம்ம கேட்டுடுவோம், கேட்டோம்னா அதை எடுத்து அந்த செய்தியை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு தெரியாது, அப்போ மறுவாரம் போகும்போது தெரியும்.
1: நீங்கள் உங்களுக்கு எந்த நாட்டு நடப்பும் தெரியாத பட்சத்தில் வானொலி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது இல்லையா. சரி, வானொலி அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வானொலி என்ன பண்ணுன்னு
2: சொல்லுங்க. செல்லில் செய்தி கேட்டுறாங்க, கடையில் போயிட்டு செல்லு வாங்கி விறகு வெட்டிட்டு வந்து ஒவ்வொரு கிட்ட விறகு வெட்டி வந்தால் மட்டும் விறகு வெட்டிட்டு வருவாங்க. 30 ரூபாய்க்கு விறகு போடுவாங்க, இல்லாட்டி 40 ரூபாய், 30 ரூபாய்க்கு வர முன்னாடி விறகு போட்டாங்க, இப்போ 2 ஒரு 10 ரூபா சேர்த்து 40 ரூபாய்க்கு விறகு வாங்கினாங்க.
1: பேட்டரி கேட்டை வந்து போடுவீங்களா? எத்தனை நாள் அந்த பேட்டரி கேட்டை தாங்கும்?
2: அது 1 மாதத்துக்கு இருக்கும் சார். அப்புறம் மறுபடியும் வந்த 40 ரூபாய்க்கு அந்த வரையை கொண்டு போய் போட்டு அதை மறுபடியும் அந்த 3 கட்டை 4 கட்டை வாங்கிட்டு போய் போட்டு அது வானல் கேட்குறது.
1: அதாவது நீங்கள் இந்த விறகை வந்து வெட்டி அதை கொண்டு போய் நீங்கள் விற்று பேட்டரி வாங்கியிருக்கீங்க?
2: ஆமாம், அதை தான் நாங்கள் பேட்டரி கட்டை வாங்குறதுக்காக பேட்டரி சமந்து போய் விறகு 40 ரூபாய்க்கு வரையை கொண்டு போய் போட்டு அதை பேட்டரி கட்டை வாங்கி அது சாப்பாட்டுக்கு 10 ரூபாய்க்கு அரிசி வாங்கி அதே வச்சுக்கிட்டு கிழங்கு அந்த இது வச்சு சாப்பிடுவாங்க.

0: மாணிக்கத்திடம் உரையாடிய போது அகில இந்திய வானொலி என்பது அவருக்கு கார்மேகங்களின் வரவை முன்கூட்டியே அறிவிக்கும் தூதனாகவும் விவசாயத்தின் நாளைய முடிவுகளை வடிவமைக்கும் அறிவு தோழனாகவும் இருப்பதை உணர முடிந்தது. மனிதனுக்கு உணவு எப்படியோ வானொலிக்கு பேட்டரி அப்படியே என்ற அவரது ஒப்புமை எங்களை வியக்க வைத்தது. நிறைவாக, அகில இந்திய வானொலி என்பது உண்மையான நம்பிக்கையான ஊடகம் என்று ஒரு வரியில் அவர் வானொலியின் மகத்துவத்தை அழகாக பதித்தார். கரட்டுப்பட்டி மலையின் மடியில் வாழும் மாணிக்கத்தின் அனுபவங்களையும் வானொலி குறித்த அவரது மனப்பதிவுகளையும் இனி அவருடைய குரலிலேயே கேட்கலாம். வாருங்கள்.
1: என் பெயர் மாணிக்கம். வானவழி கேட்குறாங்கன்னா அதுக்காக கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இந்த பக்கம் மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சது தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அந்த மழை பெய்யுதுன்னா அப்போ அந்த டயத்தில் கதை இதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க.

0: அவருடைய குரலிலேயே கேட்கலாம், வாருங்கள்.
1: என் பேர் மாணிக்கம். மானாவாரி கேட்கறாங்கன்னா அதுக்காக கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இந்த பக்கம் மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சா தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அந்த மழை பெய்யுதுன்னா அப்போ அந்த டயத்தில் கதை இது எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஆடி மாதம் பயந்தாலும் இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு வருஷம் விட்டுரும், ஒரு வருஷம் கழிச்சு தான் மழை பெய்யும்.
2: அதாவது விவசாயத்துக்கு முக்கியமானது அந்த மழை பெய்யக்கூடிய நிலவரங்கள், அதை வந்து ரேடியோவில் கேட்டு தான் பண்ணியிருக்கீங்களா?
1: ஆமாம் சார், மழை பெய் இந்த ரேடியோவில் கேட்டு தான் நாங்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு நினச்சி நாங்கள் கேட்டு தான் அதை விவசாயம் விதைய காடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு சீரியஸ் வச்சிருக்கும் போது டயத்துக்கு ஆடி மாதம் பறந்துடுச்சா கரெக்டாக மழை பெஞ்சிரும்.
2: உங்கள் ஊரை சார்ந்த ஒருத்தர்கிட்ட பேசினப்ப ஒரு காலத்தில் நாங்கள் வந்து அந்த பேட்டரி கட்ட ரேடியோ வந்து அது மூலமாக நிகழ்ச்சி கேட்குறப்ப அந்த விறகை வெட்டி அந்த விறகை போய் விற்றுட்டு பேட்டரி வாங்கினதாகலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: விறகு கொண்டு போய் விற்றா தானே சார், அதுக்கு இறை போட்ட தானே சார் நம்மளுக்கு பதில் சொல்லும். அந்த லேடியா வானோ இல்லையா அந்த நம்மளை மனுஷன மாதிரி தானே சார் லேடியா, அதை போய் பேட்டரி வாங்கி வந்து அதில் மாட்டினா தான் நம்ம பாட்டும் கேட்க முடியும், அந்த சேரிங் கேட்க முடியும் சார்.
2: அதாவது இப்போ அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுன்ற மாதிரி இல்லையா?
1: ஆமாம் சார், அதே மாதிரி தான் சார்.
2: இப்போ நிறைய செல்ஃபோன்லாம் நமக்கு வானொலி வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அது கேட்குறீங்களா?
1: செல்ஃபோன்லாம் இப்போ வானொலி வருது, அதில் சுத்தமாக நல்ல நிறைய இது விவரம் நல்லா தெரியுங்க சார். தமிழ்நாட்டில் மழை பெய்கிற சொல்லு, இந்த நாட்டில் பேயாதுந்து அங்கிட்டு பேயந்து.
2: சரி, வானொலி அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரியில் என்ன சொல்லலாம் இதுதான் வானொலி அப்படின்னா?
1: ஒரு வழியில் வானொலி சொன்னால் நம்ம இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான நம்பிக்கையாகும் சார்.
2: உண்மையான நம்பிக்கையான ஊடகம் வானொலி. நன்றிங்க.
0: அடுத்ததாக கரட்டுப்பட்டியை சேர்ந்த பார்வதியிடம் உரையாடினோம். சிறுவயதில் வானொலி பெட்டி வேண்டும் என்று தன் பெற்றோரிடம் ஆசையுடன் கேட்ட அந்த சிறுமி இன்று வரை வானொலியுடனான தனது பந்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிடித்தது பக்தி பாடல்களாம். விருப்பமான பாடல்கள் ஒலித்தாலும் வானொலியில் ஒலிக்கும் இறை இசைக்கே அவரது மனம் அதிகம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது.
3: நாங்கள் சின்ன பிள்ளை வழக்கத்தில் ரேடியோ வாங்கி நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் ரேடியோ போட்டு ஆடுவோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரேடியோ வாங்கி கொடுக்க சொல்லி நாங்கள் ஆடுவோம். எனக்கு ரேடியோ வேணும், எப்போ எனக்கு விறகு போட்டு ரேடியோ வாங்கி கொடுங்க, நாங்கள் ஆடி பழகணும் விளாடணும்.
2: ஒரு ரேடியோ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கே கேட்டிருக்கீங்களா?
3: ஆமாம், ரேடியோ போட்டு ஆடணும், ஆடி வளர்றதுக்கு.
2: எங்க என்ன பாட்டு காரணம் ஞாபகம் இருக்காதாச்சும்?
3: சாமி பாட்டு போடுவோங்க சார்.
2: உங்க ஊர் திருவிழா அன்னைக்குதான் நாங்க ரேடியோல இருந்து ஆகாஷ்வாணி 90 நிகழ்ச்சிக்காக அந்த ரேடியோ எப்படிலாம் மக்களுக்கு எல்லாம் பயன்படுதுன்னு சொல்ற நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கிறோம். இப்ப உங்களுடைய அந்த பழிச்சியம்மனுடைய சன்னிதிக்கு முன்னாடி தான் நிக்கிறோம். சாமி பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு ரேடியோல போடுறப்ப?
3: சாமி பாட்டு ரொம்ப பிடிக்குங்க சார்.

காலம் கடந்து சென்றாலும் கரட்டுப்பட்டியின் அன்பும் அந்த மலை மக்களின் புன்னகையும் நினைவில் மலர்ந்து கொண்டே இருக்க அவர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அவர்களின் அன்பான புன்னகைகளுக்கும் எங்களை அன்புடன் உபசரித்த அம்மண்ணின் விருந்தோம்பலுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களிடமிருந்து விடைபெற்றோம். அந்த விடைபெறுதல் ஒரு முடிவாக இல்லாமல் அடுத்த சந்திப்புக்கான தொடக்கமாகவே அமைந்தது.

0: தருதலாய் எங்களை தழுவிச் சென்றது. அவ்வூரின் பழங்குடியின தலைவர் வேலுச்சாமி எங்களை அன்போடு வரவேற்றார். கிராமத்தினுள் நுழைந்த போது கிராமத்தின் இரண்டு முகங்களை ஒரே நேரத்தில் காண முடிந்தது. ஒரு புறம் தட்டி ஓலைகளாலும் மூங்கில் குச்சிகளாலும் கட்டப்பட்ட பாரம்பரிய குடில்கள், மறுபுறம் அரசின் உதவியால் கட்டப்பட்ட கான்கிரீட் வீடுகள். பழமையும் புதுமையும் அருகருகே நின்ற அந்த காட்சி காலத்தின் மாற்றத்தை அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தது. அகில இந்திய வானொலி பற்றிய அவர்களது அனுபவங்களை கேட்க நாங்கள் ஆவலாக இருந்தோம். அப்போது அரசின் உதவியோடு தேனீ வளர்ப்பில் அவர்கள் ஈடுபடுவது தெரிய வந்தது. கிராமத்தில் இருந்த பழைய குடில்களில் ஒன்றின் உள்ளே மட்டும் ஒரு தேனீ பெட்டியை எங்களால் காண முடிந்தது. அதில் வசித்துக் கொண்டிருந்த தேனீக்கள் எங்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை. ஆனால் அந்த தேனீ பெட்டி எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னது. காலம் மாறலாம், வாழ்வியல் மாறலாம், ஆனால் மலை மக்களின் உழைப்பும் நம்பிக்கையும் மாறுவதில்லை. அவர்களின் வாழ்க்கையின் இம்மலைவாழ் மக்களின் வாழ்க்கை பாதையில் வானொலி அலைவரிசை இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியோடும் அதற்கான பதிலை தேடும் ஆவலோடும் நாங்கள் உப்புத்துறை பழங்குடிகளிடம் உரையாடத் தொடங்கினோம். எங்கள் முதல் அத்தியாயமாக அமைந்தார் பூங்கொடி. சில மலர்கள் உடனே மலராது, சிறிது நேரம் எடுத்துக்கொண்டுதான் மலர்ந்து மனத்தை வெளியிடும். அப்படித்தான் தொடக்கத்தில் தயக்கம் காட்டினார் பூங்கொடி. எங்களது அன்பான அணுகுமுறையால் அந்த வேலி மெல்ல மெல்ல விலகி வானொலியுடன் அவரது அனுபவங்கள் இயல்பான வார்த்தைகளாக மலரத் தொடங்கின. நேரத்தை உணர்த்தும் தோழனாக, செய்திகளை சுமந்து வரும் தூதனாக, பாடல்களால் மனதை மகிழ்விக்கும் நண்பனாக, வானொலியை நேசிக்கும் அவரது நினைவு பகிர்வுகளை இப்பொழுது கேட்கலாமா?
1: ரேடியோ அப்படின்றது இப்போ ரொம்ப பேர் நினைப்பாங்க, மலையில் எப்படிங்க ரேடியோலாம் கேட்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மலையில் ரொம்ப பேர் வந்து ரேடியோ கேட்குறாங்கன்ற தகவல் வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமானது. உங்களுடைய ரேடியோ கேட்ட காலங்கள், நீங்கள் எவ்வளோ ரேடியோவில் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க, பிடிச்ச பாட்டா செய்தி, அதை பற்றி நீங்கள் ரேடியோ கேட்ட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து ரேடியோ கேட்குறேன்னா டயத்துக்காக நான் கேட்பேன். ஒரு மணி ரெண்டு மணி டைம் கேட்போம்ல, அதுக்காக நான் அந்த ரேடியோவை யூஸ் பண்ணுவேன். சிலது நேரம் செய்திகளை பற்றி சொல்லுவாங்க, நல்லது கெட்டது பூரா சொல்லுவாங்க, அதுக்காக அந்த ரேடியோ நான் கேட்பேன். நான் அதிகமாக வந்து ரேடியோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் செல்லு இதெல்லாம் சரியாக நான் யூஸ் பண்ணிக்கிற மாட்டேன். ஆனால் ரேடியோ வந்து டயத்துக்கு செய்தி கேட்பேன். டயத்துக்கு அந்த என் குழந்தைகளுக்கு வந்து அந்த பழக்கம்யா நான் கொண்டு வரல. செல்லு கேட்க ஆசைப்படுங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த செல்லை நோண்டிக்கிட்டே அந்த நேரம் அந்த செல்லை நோண்டிக்கிட்டே அதுக்கு சாப்பிடாது, சரியாக சாப்பிடாதுக்கு, சொன்னோடி கேட்காதுக்கு. அது வாசலாக நான் என் குழந்தைகளுக்கு இந்த அஞ்சு குழந்தைகளுக்கு இன்னும் நான் செல்லு வாங்கி கொடுத்தது இல்லை. ஏன்னா நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், வீட்டில் அம்மா சொல்றத கேட்கணும். அது வாசல சிலது பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு இதுகளும் சொன்னடி கேட்காது.
0: சிலர் வானொலியை கேட்பார்கள், சிலர் வானொலியுடன் வாழ்வார்கள். மல்லிகாவின் வாழ்வில் அகில இந்திய வானொலி அப்படிப்பட்ட ஓர் இனிய துணை. சில அலைவரிசைகள் அவருக்கு பாடல்களை தந்தன, சில அலைவரிசைகள் அவரது பாதையில் நிழலாய் தொடர்ந்தன. காற்றில் கரைந்த அந்த ஒளிகள் அவரது நினைவுகளில் இன்னும் எவ்வாறு எதிரொலிக்கின்றன என்பதை இப்போது கேட்போம்.
3: என் பேர் மல்லிகா, நான் எஸ்டி காலனியில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்பது வழக்கம் எங்கள் வீட்டில். எப்போதுமே ரேடியோ, எங்கள் அப்பா ரேடியோ இல்லாமல் இருக்க மாட்டார், கேட்போம். பிடிச்ச பாட்டு எங்கே படித்தாலும் அந்த வீட்டுக்கு ஓடிடுவோம் சார். நாங்கள் அங்கே போய் அந்த பாட்டை கேட்போம். திருப்பி இன்னொரு தடவை அந்த பாட்டு வருமா அப்படிங்கிறத கேட்போம் சார். நல்லா ஆர்வமாக கேட்போம், பாட்டு நல்லா விரும்பி கேட்போம். எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச பாட்டு எப்போ வரணும் அந்த வானிக்கிட்டே உட்காந்துருப்போம் சார். நாங்கள் உட்காந்து பாட்டெல்லாம் கேட்போம். அப்புறமா வந்து எங்கள் அக்கா வீட்லேயே ரேடியோ இருக்கும். சரி, இங்கே பாட்டு முடிஞ்சுட்டா அந்த ரேடியோவில் போடுவாங்கன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து கேட்போம் சார். ரேடியோ தான் சார் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று பேட்டரி கட்டையை வாங்கி போட்டோம்னா எங்கே வேணுண்டாலும் எப்போ வேணாலும் பாட்டு கட்டுக்கலாம். செல்லுனா அதுக்கு கரண்ட்டு தேடி போகணும். அதுக்கு இந்த சூரிய ஒளி இது இருந்தால் அந்த போர்டு எல்லாமே நம்ம மலைக்குள்ள நாங்கள் போகிறப்ப அதெல்லாம் சமந்துக்கே போகணும். இதுனா பிரச்சனை சார், நம்ம பாட்டுக்கு பையில போட்டு பிடிச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போகலாம். போகிற மோசிலே பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம்.

கரட்டுப்பட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் பயணித்து உப்புத்துறை கிராமத்தை சென்றடைந்தோம். நண்பகல் 2 மணி. உச்சி வெயில் வானிலிருந்து வெப்பத்தை உமிழ, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து வீசிய தென்றல் காற்று வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டு

காற்றிருக்கும் இடமெல்லாம் வானொலியின் காற்றலைகள் வீற்றிருக்கின்றன என்பதை நிதர்சனமாக உணர்ந்து கொண்டோம். மலைவாழ் மக்களை தேடி வந்த எங்கள் வானொலி பயணம் இனிதே நிறைவு பெற்று மதுரையை நோக்கி எங்களது வாகனத்தின் சக்கரங்கள் சுழலத் தொடங்கின.

இதுவரை கேட்டது மலை தொடும் மந்திராலை, பழங்குடியின மக்கள் வாழ்வில் வானொலி சிறப்பு ஒளிச்சித்திரம். எழுதியவர் ஏ நஃபிஷா. இணைப்பு குரலும் அமைப்பும் எஸ் கார்த்திகை தீபன்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் முற்பகல் 11:03. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு புதிய விடியல். போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் பொது மருத்துவர் எம்ஜத் ஹாசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்புடன்.

இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு புதிய விடியலாக தான் விளம்பரம் காத்திருக்குது. அதாவது, போதைப்பொருள் இல்லாத இந்தியாவிற்கான பிரச்சாரம் அப்படிங்கிற அந்த கருத்தை மையப்படுத்தி இன்றைக்கான சிறப்பு நேரலையில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் உங்களோட. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் இந்த ஒளிபரப்பினை, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தொடர்ந்து கேட்டு ரசிக்க காத்திருக்கிறீங்க. இந்த மத்திய அரசோட திட்டமான நசா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆங்கிலத்தில் NMBA அப்படின்னு குறிப்பிடப்படுது.

0: இந்த திட்டமானது மத்திய அரசால் 2020 ஆகஸ்ட் மாதங்கள்லேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இளையோர்கள் போதை மற்றும் மது சார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. இது ஒரு மறைமுகமாக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை இளைய சமுதாய மக்களிடம் எடுத்து வருகிறது அப்படிங்கிறத கருதி நம்ம மத்திய அரசு இதற்கான இந்த திட்டங்களை வழிவகை செய்திருக்குது. இன்றைக்கான நிகழ்ச்சியும் அதை அடிப்படையாக கொண்டு தான் வளம் பெற காத்திருக்குது. நேயர்கள் தங்களது இது சம்பந்தப்பட்ட, அதாவது மது மற்றும் போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆட்கொண்டவர்கள் இல்லை, அது சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எங்களை அழைக்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஔவையோட அந்த திருமொழிகளோட தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி தொடருது. மனிதனோட வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளோட ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்கிறது மகிழ்ச்சியையே மையப்படுத்தி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிரந்தரமற்ற மகிழ்ச்சியை நிரந்தரமாக தருவதாக எண்ணி ஒவ்வொரு நிமிடமும் நாம் இது போன்ற பழக்க வழக்கம் சார்ந்த பிரச்சனைகள்னால உடல், மனம், ஏனினும் சொல்லப்போனால் சமூகம், பொருளாதாரம், குடும்பம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டங்கள்லையும் நம்ம பாதிப்புக்கு நம்மளே நம்ம வழிவகுத்துக்கிறோம். இது பற்றிய நேரலையில் தான் பல தகவல்களையும் இந்த மத்திய அரசோட திட்டங்களையும் சமூகம் சார்ந்த சூழலில் இது போன்ற நபர்களை எவ்வாறு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது, அப்படின்னா போதையோட நிழல் கூட படாமல் அவங்கள எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, அவங்கன்னா யார், நம்ம மனசை தான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேயர்கள் தொடர்ந்து எங்களை அழைக்கலாம். அனைத்து தகவல்களையும் உங்களுக்காக தருவதற்காக நிலைய அரங்கில் மருத்துவரோட நான் இணைஞ்சிருக்கிறேன். மருத்துவர், பொது மருத்துவராக டாக்டர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: அகில இந்திய வானொலிக்கு வாட்டிப்பட்டு பாண்டியராஜன், அன்பான வணக்கம்மா.
0: வணக்கம் பாண்டியராஜன் சார், சொல்லுங்க என்ன கேள்விகள் இருக்கு?
1: சிறப்பு இருந்ததற்கு வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. இன்னைக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பிரச்சாரம்னு கூட நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க கொண்டிருக்கீங்க.
0: சரியான வார்த்தை
1: பாத்தீங்கன்னா, ஒரு 40% மேல வந்து குடியில அடிச்சாங்க. அவங்களை மீட்டு எடுக்கிறதுன்னா மனதளவுல, நீங்க சொன்னது மாதிரி மனதளவுல மாற்ற வந்தா நல்லது வரவேற்கலாம். ஆனா அந்த மனசை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. சாயங்காலம் சின்ன கையாடுது காலாடுது அப்படின்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணினால மன தத்துவமா எடுத்து சொன்னாலும் திரும்பி அந்த 6 ஐயோ என் கையாடு நான் போய் கொஞ்சமாவது சாப்பிட்டானே சரியா வருவோம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு பூரா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
0: நல்லதுங்கய்யா, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்ட கேள்வியை விட அதிகப்படியான தகவல்கள் இது சார்ந்த மத்திய அரசோட திட்டங்களையும் எடுத்து விவரிப்பாங்க. இதற்கான பதிலை உங்களுக்கு மருத்துவர் கொடுப்பாங்க, நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஆக்சுவலி இந்த 40% சொல்கிறதோட 50% மேலே வந்து இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவங்களா, இது வந்து அடிக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு நம்மளால் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் வந்து எதையுமே கவலைப்படாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதையுமே எடுத்துக்காமல் அதுக்கு வந்து அவங்க ரொம்ப அடிக்டாக இருக்கிறனால தான் அது வந்து அவங்களே வந்து ஒரு தீர்வாக அதை நினச்சிக்கிறாங்க. இப்போ தினக்கூலி போகிறாங்க அப்படின்னா இந்த உடம்பு வலி இருக்குது அதனால் வந்து நான் இந்த பழக்கம் இது பண்ணுறேன், இல்லை அவங்களாம் ஒரு ரீசன் பில்ட் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை வந்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி அவங்களாவே வந்து ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணி இந்த குடிப்பழக்கத்துக்கு வந்து அவங்க அடிமை ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து லைக் ரொம்ப ஒரு லைக் லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே வந்து அவங்க பிரெயினில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செக்ரீஷன்ஸ் போக அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கூடிடுது, அப்படியே அளவும் கூடிடுது. அளவு கூடுறப்ப நீங்கள் சொன்ன அந்த கை நடுக்கங்கள் எல்லாமே வந்து நர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த கை நடுக்கம் வருது. பட் திருப்பி ட்ரிங்க் பண்ணுறப்ப அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியாகாமல் இருக்கிறனால தான் அந்த திருப்பி வந்து அந்த ட்ரிங்க் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்களாம் வந்து அதுக்குள்ளே வந்து இழுத்து ஆழ்ந்து போயிடுறாங்க. இதை அவங்க கட்டுப்படுத்தணும், இதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவங்களாம் நினைத்தா மட்டும்தான் வந்து முடியும். இன்னொன்று, நம்ம இந்த கவர்மெண்ட் சார்ந்த ஸ்கீம்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அது சார்ந்து அவங்க மனதை வச்சு போனால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு.
0: ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க இந்த நேயருக்கு. ஒன்று, ஆரம்பிக்கிறது

0: கஷ்டம், ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதும். ரெண்டாவது, இந்த பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா தன்னை முன்னிறுத்தி இந்த மத்திய அரசோட திட்டங்களுக்கு உட்படுத்தக்கூடிய சமயங்களில் நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை தொடரும் நேயர்களே.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷவாணி வாழ்த்துக்கள் வாசிப்பது பார்த்திபன். 90 ஆண்டுகளானாலும் 800 ஆண்டுகளே ஆனாலும் நம்முடைய கலாச்சாரத்தின் ஆரம்பம், முடிவில்லாத ஆரம்பம் ஆகாஷவாணி வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், நான் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். ஆகாஷவாணி ஆரம்பித்து 90 வெற்றி ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்பது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் முற்பகல் 11:12 ஆகுது. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது புதிய விடியலாக வளம் வந்துகிட்டு இருக்கு. நேரலையில் போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகளை குறித்து உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க நிலைய அறங்களை காத்திருக்கிறாங்க பொது மருத்துவர் டாக்டர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: சார் வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: ராமநாதபுரத்துல இருந்து ராமமூர்த்தி பேசுறேன்.
2: ராமமூர்த்தி சார், சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் பண்பலையில. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆகாஷ்வாணிக்கு 90 வயது ஆகுது.
3: நான் காலையிலே வாழ்த்திட்டேன் சார்.
2: நாங்களும் பிறந்த நாள் கொண்டாட்டத்துல தான் இருக்கிறோம்.
3: சரிங்க சார், சரிங்க.
2: தொடர்ந்து பேசுங்க உங்களோட கேள்விகள்.
3: சந்தேகம். என் நண்பர் ஒருத்தர்.
2: சரி.
3: ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஃபேமிலி வந்து அவர் ஃபேமிலி நல்லா பாத்துட்டு இருந்தாரு.
2: சரி.
3: அவருடைய சம்பாத்தியம் அவருடைய ஃபேமிலியை
2: மாறி போச்சு. ஒரு நண்பனா ராமமூர்த்தி என்னோட நண்பனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நீங்க தொடர்ந்து நீங்க நேரலையில இணைஞ்சிருக்கலாம். உங்களுக்கான பதில் இதோ மருத்துவர் உங்களுக்காக கொடுக்கறாங்க.
4: கண்டிப்பா நண்பர்காண்டி வந்து கேக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி அந்த நண்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்களே கொடுக்கலாம். அதையும் வந்து அவர் லைக் கேட்க வந்து மறுத்துட்டார். அந்த அடிக்ஷன்லேயே வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டார். வீட்டில் சொல்லியும் எதுவும் கேட்கல. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கலாம். நீ வந்து முன்னாடி எப்படி இருந்த, லைக் இவ்வளோ சம்பாத்தியத்தோடு இருந்தார், சேவிங்ஸோடு இருந்தார், இப்போ அது இல்லாமல் இருக்கார், அதனால் எவ்வளோ கஷ்டத்தை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத நம்மளே வந்து அவருக்கு தெரியப்படுத்தலாம். அதை மீறியும் நம்ம தெரியப்படுத்தியும் அதை மீறியும் அவர் அதே அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறப்ப நம்ம அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒரு ரீஹாபிட்டேஷனில் வந்து அவரை சேர்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ரீஹாபிட்டேஷன் போகிறப்ப வந்து அவருக்குள்ள ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங், அந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்.
2: ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும்

0: சந்திக்கலாம் நேயர்களே.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
4: மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் பேசுகிறேன். இன்னைக்கு நாங்கள் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கிற அகில இந்திய வானொலி ஆகாஷவாணி, இந்த வானொலிக்கு 90 வயது ஆகிறது. மகாகவி பாரதி தான் ஒரு நாள் எழுதினார், காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு எழுதினார். காசியில் ஒரு புலவர் பேசுகிறார் அப்படின்னா காஞ்சியில் இருக்கிற புலவருக்கு அது கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். நல்ல மனிதர்களுடைய ஆசை ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இந்த வானொலின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுகிற நல்ல சிந்தனைகள், நகைச்சுவைகள், பாடல்கள், நாடகங்கள் எல்லாமே இந்த காற்றலைகளில் தவழ்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த வானொலியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய வானொலி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகிற அந்த நாடகங்களை கேட்குறதுக்கு குடும்பமே அந்த வானொலி பெட்டியை சுற்றி உட்காந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்க. பஞ்சாயத்துல எல்லாம் அப்போ வந்து வானொலி பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஊரே திரண்டு அந்த திண்டுலையெல்லாம் உட்காந்து வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது. பாடல்கள் அறிமுகமாகறதே நமக்கு வந்து வானொலி மூலமாக தான். அந்த பாட்டு அது இடம்பெற்ற படம் சொன்னதுக்கப்புறம் தேட்டரில் அந்த படம் வரும்போது இந்த பாட்டு இந்த படத்தில் தான்டா வருது, அன்னைக்கு ரேடியோவில் சொன்னாங்கல்ல அப்படின்னு ஓடி போய் பார்த்த ஒரு தலைமுறை நம்ம ஊரில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து வானொலி வேறு வேறு பரிணாமங்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பள்ளி கல்லூரிகளில் கூட தனிப்பட்ட முறையில் வானொலி அவங்களே நடத்துகிறாங்க. இன்னைக்கு கார்களில் நம்ம பயணம் செய்யும்போது, பேருந்துகளில் பயணம் செய்யும்போது, எல்லா இடத்துலையுமே வானொலியை கேட்டுட்டே போகிற ஒரு அழகான பழக்கம் நம்மக்கிட்ட வந்துருச்சு. நம்மளை அடிமைப்படுத்துகிற இதே மொபைல் ஃபோனில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய அந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு ஃபுல்லாக உட்காந்து அந்த காற்றலைகளில் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் கூட வானொலி கேட்டு மகிழ்கிற ஒரு தலைமுறை நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. செவி இருப்போர் கேட்க கடவுது அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. செவிகள் இருக்கிற எல்லாருமே காற்றலைகளில் பயணிக்கிற இந்த வானொலியின் நல்ல சிந்தனைகளை, பாடல்களை, நகைச்சுவைகளை, என்ன அலைகளை கேட்டு எப்பயும் போல மகிழ்ந்திருப்போம். வானொலியின் 90வது ஆண்டு விழாவில் நம்ம மக்களிடையே தன்னுடைய என்ன அலைகளை பரப்பி கொண்டிருக்கிற அகில இந்திய வானொலிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வானொலி கேட்கிற எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நேரம் முற்பகல் 11:18 ஆகுது. மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி புதிய விடியல், போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்து நேரலையில் உங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நிலைய அரங்கத்திலிருந்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். இதோ நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க சொல்லுங்க, உங்க பேர்
5: என்ன?
0: உங்க பேர் திருப்பி சொல்லுங்க. கணேசன் ஐயா சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் என்ன? சுருக்கமா இருக்கக்கூடிய பட்சத்துல நிறைய நேயர்களை நாங்க சந்திக்க விரும்புறோம். நல்லது. சரி,
5: 6 மாசமா சாப்பிடுறதுல ஜாயிண்ட்க்கு பயங்கர பெயின் இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதான் சாப்பிட ஒரு யோசனை எடுக்கலாம்.
0: நல்லதுங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்க, உங்களுக்கான கேள்விகள் இதோ வருது.
6: இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து வரது காரணம் வந்து நம்மளோட தசைக்கு தேவையான சத்து எல்லாம்

0: குறைஞ்சிருக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனால மட்டும் கிடையாது, உங்கள் வயதும் அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனால வந்து உங்களுக்கு அந்த எலும்போட வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், ப்ளஸ் நரம்போட வலிமை வந்து அந்த பழுதாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான மாத்திரை மெடிசன்ஸ் எடுத்திங்கனாவே போதும், ஒரு பக்கத்தில் உள்ள டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே தேவையான மல்டி விட்டமின்ஸ், கால்சியம், அதே வந்து உணவு முறைகள்லேயும் நீங்கள் வந்து கால்சியம் சத்து சார்ந்தது, அது போக அயன் சத்து உள்ள காய்கறிகள், பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ரிசல்ட் இருக்கும். வலி மாத்திரையை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
1: ரொம்ப நல்லது, சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது மது மற்றும் போதை பழக்கத்திற்கு ஆட்கொண்ட பின்பு அதை வரக்கூடிய மறுவாழ்வு அப்படிங்கிறது சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு தான் மத்திய அரசோட திட்டங்கள் நமக்கெல்லாம் சிக்கல்கள் இல்லாமல் மீண்டும் இந்த பழக்கத்திற்கு வராமல் இருப்பதற்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். டாக்டர், என்னோட க்வெஸ்சன் வந்து குறிப்பாக இந்த இளைஞர்கள் மது மற்றும் போதைப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கான நோக்கம் என்ன, எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இவங்க இதை எடுத்துக்கிறாங்க?
0: கண்டிப்பாக இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய அந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிட்டாங்க. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து வா போய் ஜாலியாக வந்து சாப்பிட்லாம், ஸ்டார்டிங் வந்து அப்படி தான் விளையாட்டுத்தனமாக தான் வந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லைக் நிறையா நண்பர்கள் சேர்ந்து போகிறப்ப ஏதாவது ஒரு பர்த்டே செலப்ரேஷனோ எந்த ஒரு செலப்ரேஷனாக இருந்தாலும் அது ட்ரிங்க்ஸ் வைக்கிறத ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க கொஞ்சம் லைக் காலேஜில் இருக்கிறப்ப கொஞ்சம் கெத்தாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது, கெத்தாக அந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களாவே அவங்கள ஏற்றி பார்த்துக்கிறது. அப்படி விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து தான் என்ன ஆகும்னா, பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி வந்து ஆல்கஹாலோடு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காகவே. அவங்களா அதை வந்து தவிர்க்கணும்னு நினச்சாலும் முடியாத கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க.
1: நல்லது. அதாவது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தன்னைத்தானே சுயமதிப்பீடு செய்து கொண்டு மனிதனானவன் தன்னோட வாழ்க்கையை முன்னோக்கி பயணம் செய்யணும், பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த மது மற்றும் போதைப் பொருட்களோட இந்த அடிமைத்தனம் இல்லாமல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: மீனாட்சி நகர், ஈஸ்வர்லால் பேசுறேன்.
1: ஈஸ்வர்லால் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். டாக்டர் சார் எப்படி இருக்காரு?
1: எல்லாரும் நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உங்களோட கேள்விக்கு வர்றீங்களா? கேள்விகள் வந்ததுக்கு நாங்க வரவேற்கிறேன் டாக்டர். தொடர்ந்து நம்ம நம்மளோட அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை பரவலாக பயன்படுத்தப்படுது. இளைஞர்கள் மட்டும் இல்லை, சமூக ஊடகங்களில் எங்கே திரும்பினாலும் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. உண்மையாகவே இந்த அடிக்ஷன்னா என்னன்னு பெரும்பாலானவருக்கு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக என்ன டாக்டர் அடிக்ஷன்னா?
0: அடிக்ஷனுங்கிறது நம்ம வந்து ஒரு பழக்கத்தை வந்து நம்ம பழகி அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோலை இழந்து ஒரு இதுக்கு அடிமையாகிறது தான் வந்து அடிக்ஷன் அப்படிங்கிறது. அது வந்து என்னமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இது போதை இதை பற்றி பார்க்குறனால நம்ம இந்த ட்ரக் அடிக்ஷனை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். அடிக்ஷன்றது ஒரு ஈர்ப்பு ஒரு பொருள் மேலேயோ ஒரு தனி நபர் மேலேயோ, அதே மாதிரி மது மேலே உள்ள ஈர்ப்புனால தான் அதை வந்து அடிக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம்.
1: அடிக்ஷன் நல்லது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எந்த பொருளுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய டாக்டர், ஒரு ஆரோக்கியமாக ஒரு தனி மனிதன் இருக்கிறாரு, மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அவர் அடிமையாகிறதுக்கு அவர் மட்டும்தான் காரணமா இல்லை இந்த சமூக சூழலும் ஒரு காரணமா, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஆக்சுவலி வந்து மதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து தனிநபர் மட்டும்தான் காரணமாக இருக்கும். சொசைட்டியை வந்து நம்ம அதை வந்து ரீசனாக நம்மளாம் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க பீப்புள். எனக்கு நான் முன்னாடியே ஆல்ரெடி சொன்னனால ஒரு தனிநபர் அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு ரீசன் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். இது ஒரு காரணம், எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் மதுக்கடை இருக்குது அதனால போய் நான் மது சாப்பிட்றேன், எனக்கு டெய்லி அதை கிராஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து தனியாக அங்கே போகணுன்ற மாதிரி இருக்குது, நான் விட்டாலுமே எனக்கு விட முடியல அப்படின்னு சொல்லி நம்மளை ரீசன் போர்ட்ரேட் பண்ணிக்கிறது தான். இதுக்கு வந்து கட்டாயம் தனிநபரோட இண்டிவிஜுவல் தான் ரீசன்.
1: இளைஞர்கள் அதிகப்படியாக, அதாவது நேயர் சொன்ன மாதிரி 40%, நீங்கள் சொன்ன மாதிரி 50%, அதையும் தாண்டி தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இளைஞர்களையும் தாண்டி இந்த பெண்கள்னு சொல்கிறவங்க குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, குழந்தைகள் தாய் தந்தையோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க, முதியோர்கள் பெரும்பாலானோர் இன்றைக்கி வந்து நோய்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் இவர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அதையும் அவங்க உபயோகப்படுத்துகிறதா வந்து ஆராய்ச்சி தகவல்கள் சொல்கிறாங்க. இதற்கு என்ன டாக்டர்?

0: இளைஞர்களை தவிர்த்து வரக்கூடிய காரணங்கள்?
1: பழக்கம்தான் வந்து முதல் காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து எடுத்தோடனே வந்து ஒரு முதியோரோ இல்லை வந்து பெண்களோ, இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் எல்லாமே சோஷியல் ஆகிருச்சது. ஸோ அதனால் வந்து முன்னாடியே அந்த பழக்கம் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்களே தவிர, எடுத்தோடனே ஒரு 40 வயசு 50 வயசு உள்ளவங்க சரி ஓகே இன்றைக்கி நான் மது சாப்பிடுவோம், சாப்பிட்றனால எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லை ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஆரம்பிக்கிற ஹிஸ்ட்ரி கேள்விப்படலைனா.
0: தனி மனித பழக்கம் தான் இதற்கு முதன்மையான காரணம். நம்ம எப்படி இந்த சமூகத்தை ஒரு கண்ணாடி மாதிரி பார்க்குறோமோ, நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ இந்த தனி மனித பழக்கத்தோடு இணைந்து மற்ற நபர்களோட சேர்ந்து கூட்டு பழக்கமாக இது மாறுறப்ப இந்த மாதிரியான இந்த பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை தரலாம்? அது தனி மனித ரீதியாகவும் இருக்கலாம், கூட்டான மக்களுக்கும் இருக்கலாம், சமூக மக்களுக்கும் இருக்கலாம். இதை மூணையுமே எனக்காக கொஞ்சம் பிரித்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ஓகே. தனி நபர் வந்து இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல், நான் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒரு ட்ராமானால் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கூட்டு பழக்கன்றது இந்த ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு செலப்ரேஷன் அந்த மாதிரி டயத்தில் வந்து இதை வந்து அவங்க ஒரு ஒரு ஹாப்பினஸாக பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு டோபமைன் சர்ஜ் தான் இது ஆக்சுவலி. அதுக்கு அந்த மதுவை வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி செலப்ரேஷனாக வச்சு கொண்டாடுறாங்க கூட்டு பழக்கன்றது. இப்போ சொசைட்டிலையுமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, லைக் ஒரு செலப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு நான்வெஜோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சாப்பிடலாம், ட்ரிங்க் சாப்பிட்டு நம்ம தூங்கினா நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக ஒரு ரீசன் வந்து போர்ட்ரேட் ஆகிக்குது.
0: ஓ, நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. மிக குறைந்த விகிதாச்சாரத்தில் கர்ப்பிணிகளும் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் தெரியுது. மது மற்றும் போதைகள்னால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த கர்ப்பிணியோட உடல் நலம் இருக்கும் எப்படி இருக்கும், இந்த சிசுவோட நலம் எப்படி இருக்கும், இது சார்ந்த சமூக வளர்ச்சி எப்படி வரும் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலி மதுனால் வந்து உடம்பில் உள்ள எல்லா பகுதியிலையுமே வந்து நம்மளுக்கு மெதுவான டேமேஜ் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த டேமேஜ் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக வெளியே சிம்டமேட்டிக்காக தெரியுதோ அப்போ தான் வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்து லைக் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். யூஸ்வலாகவே இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு உடனே அந்த சிம்டம்ஸ் வராது. இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்தோடனே வந்து ரத்த வாந்தி எடுக்கிறதோ இல்லை வந்து மோஷன் பிளாக்காக போகிறதோ இல்லை அந்த சிம்டம்ஸ் வர்றது மற்ற சிம்டம்ஸ்லாம் வர்றதெல்லாம் வந்து உடனே வராது. அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஒரு லிவர் வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து இழந்து ஒரு சிரோசிஸ் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோடய சிம்டம்ஸ் வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சைன்ஸ் வந்து காட்டும். கண்டிப்பாக ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், நம்மளுக்கு அதிகமான கேஸ் போகும், ட்ரை ஐஸ் வரும், அப்புறம் உடம்பு சோர்வு இருக்கும், எதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லேயே வந்து நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது, நம்மளோட மற்ற உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாகுது அப்படின்னு நினச்சி நம்ம முன்கூட்டியே அதை வந்து நிப்பாட்டிக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும்.
0: அதாவது நாம் வாழக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த சந்தோஷம் அப்படிங்கிற மென்மையான உணர்வை நோக்கி போகக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுக்கிறப்ப அந்த மென்மை வந்து நிச்சயம் உடலுக்கும் மனசுக்கும் இந்த சமூகத்துக்கும் வன்மையாக தான் மாறும் அப்படிங்கிறத டாக்டர் நமக்கு எடுத்து சொன்னாங்க. நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: தேவதாஸ்.
0: தேவதாஸ், சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்விகள் சுருக்கமாக கொஞ்சம் கேளுங்க. உங்களோட கேள்வி. எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்காதா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த வாழ்வுக்கான அந்த புதிய விடியல் நிகழ்ச்சியில தான் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க வானொலியில கேளுங்க, உங்களுக்கான பதில் வரும்.
1: ஆக்சுவலி அவர் கேட்ட மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி உள்ள கேள்விக்கும் நான் பதில் சொல்லலை. ஆக்சுவலி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனால என்ன ஒரு இதுன்னு கேட்டுட்ருந்தாங்க விக்னேஷ் அவர்கள். ஆக்சுவலி என்னென்னா அந்த நியூரல் டேமேஜ், நியூரல் டிஃபெக்ட், பிறந்த அந்த லைக் முன்னாடியே வந்து ப்ரீ டேர்மாக வந்து டெலிவரி ஆகிறது, ஸ்டில் பர்த் ஆகிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து லைக் இந்த மாதிரி காசஸ் வந்து வர செய்யும் கர்ப்பிணி பெண்கள் வந்து மதுவாக இருந்தாங்க அப்படின்னா. அதை பொதுவாக தவிர்த்துக்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாவோட அவேர்னஸும் வந்து இருக்குது. இப்போ நம்ம கையிலே மொபைல் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் எப்பப்போ வருங்கிறது தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு நேயர் வந்து இந்த அடிக்ஷனுக்கு வந்து எப்படி நிப்பாட்டலாம்னு கேட்குறாரு.

0: அடிக்ஷன் வந்து எதனால் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மின்குட்டி இருந்தே நான் தெரியாமல் பழகிட்டேன், கொஞ்சமாக சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு நாள் குடித்து ஒரு போதையாக இருப்பார்ல அவர், அதை எதிர்பார்த்து தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அந்த அடிக்ஷனுக்கு போகிறாரு. ஸோ அதை அவர் எதிர்பார்க்காம வேறு ஒரு லைக் உடம்பு அமைப்போ எக்ஸசைஸோ இல்லை ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாவே இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம், நம்மளோட மைண்ட் செட்டையும் மாற்றிக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
1: இப்போ மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு ஒரு ஆள் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் நம்மகிட்ட பேசினாங்க. அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நபர் திருந்தி வாழணும்னு சொல்கிறப்ப அதை அந்த குடும்ப உறுப்பினர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த நண்பர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த கூட்டு பழக்கத்திற்கு உண்டான அந்த குழு நண்பர்களே அவர்களை நிராகரிக்கிறாங்க. இதனாலையும் இந்த நபர் திருப்பி அந்த மது மற்றும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இந்த சரியான அந்த சமமான அந்த மனநிலைமையை இந்த பாதிக்கப்பட்டு திருந்திய நபர் எந்த அளவுக்கு வச்சிருந்தா மறுபடியும் அவர் தீய பழக்கங்களுக்கு போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு?
0: ஆக்சுவலி வந்து தொடவே கூடாது தான், ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுறேன்னு சொல்லி தான் வந்து அதோட லெவலை வந்து அவங்களாவே இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே, இப்போ ரெண்டு சாப்பிட்றவங்க இன்றைக்கி ஒன்று சாப்பிட்டு நிப்பாட்டிக்கிறேன், இல்லை நாளைக்கு வந்து அதோட பாதி சாப்பிட்டு நிப்பாட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால வந்து நிப்பாட்டவே முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்களே மனதளவில் இந்த மாதிரி நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன்னு, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுவே வந்து அவங்க ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து அவங்க நிப்பாட்டணும்னு நினைக்கிறதே ஒரு லைக் பாசிட்டிவாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் வந்து அந்த தனிநபருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து உணவு மூலமாகவும் சரி, அதே மாதிரி எமோஷ்னலாகவும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் கொடுக்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு லாங் பீரியடாக வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறப்ப ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடியிலேயே வந்து சிம்டம்ஸ் நிறையா வந்து வெளியே காட்டும். அதுக்கு வந்து நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது அந்த பர்சனை. நீங்கள் இந்த மாதிரி குடித்தனால தான் இப்படி ஆகிட்டீங்க, குடித்தனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ணுறப்ப அவங்க அந்த ப்ரெஷர்னாலேயே திருப்பி போய் நான் ட்ரிங்க்ஸே சாப்பிட்டு பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். கூட உள்ளவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த தனிநபர் வெளியே வந்துடுவார் இந்த மது பழக்கத்திலிருந்து.
1: ஒரு சின்ன டெக்னிக் தான், சிடிசி அப்படிங்கிற டெக்னிக் வச்சுக்கிடுவோம். கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், நமக்கு கம்ஃபர்ட் கிடைக்கல, டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு போகிறோம். டிஸ்கம்ஃபர்ட் ஆனவங்களை கம்ஃபர்ட்டபுக்கு எடுத்துகிட்டு வர்றது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பொறுமை தானே, அதாவது பொறுப்பு தானே. பொறுமையோட பொறுப்பும் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: வணக்கம், என்னுடைய பெயர் அரவிந்த் யுவராஜ், எழுத்தாளர், விளம்பரம் மற்றும் திரைத்துறையில் பணியாற்றி வருகிறேன். அகில இந்திய வானொலியின் 90th ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. என்னுடைய வாழ்வில் அகில இந்திய வானொலி என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து, கல்லூரி பருவத்திலிருந்து இப்பொழுது வரை ஒரு உற்ற நண்பனாக, என்னுடன் சக பயணியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இசை, கல்வி, அறிவியல், நாட்டு நடப்புகள், செய்திகள் என பல தளங்களில் சிறப்பானதொரு சேவையை செய்து வருகிறது. தன்னுடைய 90th பிறந்தநாளை கொண்டாடும் அகில இந்திய வானொலி மேலும் பல நூற்றாண்டுகளில் இருந்து இந்த சேவையை சிறப்பாக தொடர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் முற்பகல் 11:34. இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது புதிய விடியல் நிகழ்ச்சியாக நேரலையில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது போதை இல்லாத வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்த தகவல்களையும் திட்டங்களையும் முன்னேற்பாடுகளையும் நமக்காக தந்து கொண்டிருக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: மதுரை மத்திய சிறைச்சாலை அரசைகள் இருந்து கோவில் பிச்சைன்னு பேசுறேன்.
0: ஓ, நல்லதுங்க ஐயா, உங்களோட கேள்வி சொல்லுங்க.
1: அதாவதுமா, அரசு நினைச்சா மது விற்பனை நிறுத்தி மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆளுநர் தடைபடினாலே போதும், வெளி மாநிலத்துல இருந்து வரக்கூடிய பொருள் வராம தடுத்துட்டா தமிழக மக்களை வந்து நல்லபடியா காப்பாற்ற

0: நம்ம வந்து குடிச்சு அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசுறோமே தவிர அது ஏற்படக்கூடிய முதலே முன்னெச்சரிக்கை வந்து நம்ம நிறுத்தலாம்.
1: நல்லதுங்க, இந்த இந்த நிகழ்ச்சியே வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான், அதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான். உங்களோட மனம் திறந்த கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. அரசுங்கிறதே அரசு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, தனி மனிதர்களாக நம்ம எல்லாம் இணைந்து தான் இந்த அரசாங்கத்திற்கு பொறுப்பானவர்கள். நீங்கள் பிக் தீமை பற்றி பேசுகிறீங்க, நான் இண்டிவிஜுவல் பார்ட்டை பற்றி பேசுகிறேன். அதுதான், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட மனம் திறந்த கருத்துக்களை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்ததற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். டாக்டர், என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரியான மது மற்றும் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு வறுமை மற்றும் கல்வி அறிவின்மை எந்த அளவுக்கு அதோட பங்கு அங்கே கொடுக்குது டாக்டர்? உண்மையிலேயே இதெல்லாம் அதிகப்படியான இம்பேக்டை கொடுக்குதா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு?
2: கண்டிப்பாக. ஏன்னா வந்து லைக் ஒரு பர்சன் வந்து அடிக்ஷனாக இருக்கிறப்ப, லைக் அடிக்ஷன் இல்லாமல் மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கே வந்து அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரம் வந்து கம்மியாக தான் செய்யும். லைக் இன்வால்மெண்ட் இந்த ஒர்க்கு, அவங்களோட ஒர்க்கில் இன்வால்மெண்ட் இருக்காது. இப்போ ஒரு நேரே அதை பற்றி சொல்லியிருக்காரு, முன்னாடி சேவிங்ஸ்லாம் இருந்து இப்போ அவர் நண்பர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னு அவரே ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு நார்மல் பர்சன் வந்து நார்மலாக ஒர்க் போயிட்டு அவங்களோட சேவிங்ஸ், அவங்களோட பிள்ளைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மனைவியோட பேசுகிறது, இது எல்லாமே வந்து இந்த மது பழக்கனால் கண்டிப்பான முறையில் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப வந்து பிள்ளைகளும் இங்கே அஃபெக்ட் ஆகிறாங்க, எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறாங்க. ஒரு பர்சன் வந்து ட்ரக்குக்கு அடிக்ஷனாக இருக்கிறப்ப ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். அவன் காசு இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் வந்து கண்டிப்பான முறையில் மது அன்னைக்கு குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக குடிப்பார். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்சன் வந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். கடன் வாங்குறனால அவரோட வாழ்வாதாரம் ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஓட ஆரம்பிப்பார், திருப்பி அதோட சேர்த்து இன்னும் கடன் வாங்க ஆரம்பிப்பார். ஸோ டோட்டலாகவே ஃபேமிலியும் சேர்த்து தான் இங்கே வந்து சஃபர் ஆகும். இவர் குடிச்சிட்டு வரனால உள்ள மனைவி வந்து சில டைம் வந்து ஒர்க்கு போகிற மாதிரி இருக்கும், இதனால் வந்து பிள்ளைகளோட எஜுகேஷனும் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு சொசைட்டிக்கு போகிறப்ப அவங்களோட மதிப்பீடும் சேர்ந்து தான் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும்.
1: தொடர்ந்து நம்மோட இணைய காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம் சார். தங்களுடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது மதுரை மணிமாறன் கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி.
1: வணக்கம் ஐயா, உங்களோட கேள்விகளுக்கு வாங்க.
0: சார், இந்த போதை பழக்கம் ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடையாது, இந்த போதை பழக்க கலாச்சாரம் ட்ரக்ஸ் இந்த மாதிரி சிகரெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு போதை கலாச்சாரத்துல. சோ ஒவ்வொன்றுமே எல்லாமே உடல் உறுப்பு ஆர்கான்ஸ் தான் பாதிக்கப்படுது. சோ விக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி தண்டனைகள் எவ்வளவுதான் கொடுத்தா கூட நம்மளா பார்த்து நம்மளாம் திருந்திக்கிறோம்னு இருக்கேன். என்னென்ன உடல் இப்ப நம்ம என்ன என்ன கே டாக்டர் ஐயா கேட்டேன், என்னென்ன உடல் உறுப்புகள் உடனே பாதிக்கும்? நரம்பு மண்டலம் கண்டிப்பா பாதிக்கும். நரம்பு மண்டலம் பாதிக்கிறப்ப அதை சார்ந்த எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படும், எவ்வளவு நாள் உயிர் வாழ்வோம், இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் நான் நினைக்கிறேன்.
1: நல்லதுங்கய்யா. இந்த மது மற்றும் போதை பழக்கத்தினால உடல் மற்றும் மனசுமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மருத்துவர் சொல்லியிருந்தாங்க. இன்னமுமே இதை கொஞ்சம் விரிவாக நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். மது மற்றும் போதை பழக்கங்கள்னால உடல் அளவில் ஏற்படக்கூடிய அந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் என்ன டாக்டர் நடக்குது, அங்கே எந்த மாதிரியான ஸ்ட்ரோம்ஸ் வருது, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஓகே, அப்போ இந்த லைக் நேயர் கேட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து மது மட்டும் இல்லாமல் மற்ற பழக்கங்கள், மற்ற எல்லா ட்ரக்ஸையும் நம்ம வந்து டோட்டலாக பார்த்துக்கிட்டோம்னாலுமே உடல் உறுப்பில் எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அதேமே வந்து விற்கக்கூடிய இடத்துலேயே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேயே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸ்க்காண்டி அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக போடுறாங்க. அதை பார்த்து தான் வந்து அதை பழக்கத்தில் உள்ளவங்க வாங்கி அதை வந்து குடிக்கிறாங்க, இல்லை அதை புகைக்கிறாங்க, அதை எப்படினாலும் நம்ம சொல்லலாம். ஸோ மேக்சிமம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்மளுக்கு வந்து இந்த டொபாக்கோ கன்சப்ஷன்னால் லங்ஸ் அஃபெக்ட் ஆகி உள்ள பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழப்போடு வந்து வரக்கூடுது. அது போக வந்து நம்மளுக்கு இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன்னால் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி மெயினான ஃபங்க்ஷன் நம்ம பாடியோட டோட்டல் மெட்டபாலிசமே வந்து ஃபுல்லாகவே லிவருக்கு தான் வந்து இருக்குது. அந்த லிவர் அஃபெக்ட் ஆகிறப்ப வந்து டோட்டல் பாடி சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லிவர் தான் வந்து நம்ம உடம்புல வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிளட்டோட ப்யூரிஃபிகேஷன்ஸு இந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகிறது எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து லிவர். இந்த ஆல்கஹால் வந்து டெய்லி கன்சப்ஷன் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டி லிவராக தான் ஃபஸ்ட்டு

0: வரும். அதை நம்ம முன்கூட்டியே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு தெரியும் ஃபேட்டி லிவர் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஃபேட்டி லிவர் அடுத்து வந்து ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸாக மாறுது, அதுக்கடுத்து தான் சிரோசிஸாக மாறுது. சிரோசிஸுங்கிறது நம்மளுக்கு வந்து இர்ரிவர்சபிள், அதை வந்து நம்ம திருப்பி பழைய லிவருக்கு கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த ஆல்கோஹாலிக் ஹெப்படைட்டிஸுக்கு பார்ஷியலி இர்ரிவர்சபிளாக இருக்கும். நம்ம வந்து அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த ஆல்கஹால் கன்சப்ஷனையும் கரெக்டான டயத்துக்கு ஸ்டாப் பண்ணி கரெக்டான உணவு பழக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு அளவு ரிவர்ஸ் பண்ணலாம். பட் இந்த சிரோசிஸ் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் கட்டங்கிறது நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் போகும். அதையும் மீறி அவங்க வந்து அந்த பழக்கத்தை விடலை அப்படின்னா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிரும்.
1: டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இங்கே உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையோட தரம் தான் அப்படிங்கிறத டாக்டர் உணர்த்தி சொன்னாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அந்த நிகழ்வுக்கே நம்மளை எடுத்துகிட்டு போனாங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கே நம்மளை டாக்டர் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. கற்பனையில் நம்ம அதை நினச்சோம்னா தெரியும், அதாவது வாங்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த படங்களை நம்ம பார்க்க மாட்டேங்கோம், ஆனால் வாங்கக்கூடிய பொருள் என்ன தரத்தில் இருக்குது, அது என்ன பிராண்டில் வருது, அது எந்த அளவு இருக்குது, என்ன அமௌண்ட் இருக்குங்கிறத பார்க்குறோம். எங்கே நம்ம கவனம் செலுத்தப்படணுமோ அங்கே செலுத்தப்படாததுக்கு தான் இது போன்ற பழக்கங்கள் நமக்கு அடிமையாக்கப்படுது. இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: வாங்க வாங்க சொல்லுங்க.
2: சுரேசானந்த்.
1: உங்க பேர் என்ன? பெரியசாமியா?
2: சுரேசானந்த்.
1: முருகேஷ் ஆனந்த் சார், கொஞ்சம் லவுடா பேசுங்க சரிங்களா?
2: சார், இது குடியை கெடுக்கணும்னு போட்டிருக்கு, நம்ம என்ன சார் அவங்க உடம்பு அவங்க அவங்க தான் பாத்து,
1: அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க.
2: இல்ல சார், சொல்றேன். தன்வினை தன்னை துடும்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா,
2: அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க.
1: சரி,
2: அவங்க குடியன்னு சொன்னா இவங்க எதுக்கு பிடிக்கல?
1: அதுதான், அந்த கூட்டு பழக்கத்தையும் தாண்டி தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படிங்கறத மருத்துவர் சொல்றாரு. சரி, வேற ஏதாவது இருக்கா கேள்விகள்?
2: 90வது பிறந்த நாள் வாழ்த்து.
1: எங்களுக்கு கொஞ்சம் இந்த உயர்த்தி 100 சொல்லியிருந்தீங்கன்னா பெருமைப்பட்டிருப்போம். ரொம்ப நல்லதையா உங்களோட வாழ்த்துக்களை சொல்லணும்னு முயற்சி பண்ணதுக்கு. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், தொடர்ந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் புதிய விடியலை உங்களை நோக்கி நாங்கள் எங்களோட பயணத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆகாஷ்வாணி 90 இந்த பயணத்தில் போதை இல்லாத, அதாவது புதிய விடியலை நோக்கிய ஒரு பயணத்தோட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் நமக்கு நேரலையில் பொது மருத்துவர் போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகளை பற்றி ஆலோசனைகளையும் விழிப்புணர்வு தகவல்களையும் தந்துக்கிட்டு இருக்காங்க, பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
3: போதை பொருளுக்கு திடீர்னு ஆளாக மாட்டாங்க. அவங்க வீட்டுல வந்து தாய் தவப்பண்ணம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை, பள்ளியில ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் அவங்க வந்து ஒரு கொலைத்தனமாயி இந்த மாதிரி எல்லாம் தவறான முடிவுக்கு போறாங்க. வீட்டுல பெற்றோர்கள் நடந்துக்கணும், ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், ஆசிரியர்களும் அவங்களுக்கு பாடத்தை மட்டுமே கொடுக்காம இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இடையில இடையில சொல்லி ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ணினா தான் அது நல்லபடியா வளரும்னு நினைக்கிறேன். போலமையோட வளர்ந்தா ஒருவேளை அது நல்லபடியா சிறப்பு இருக்குமோ? ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல சீரியல் பாக்குறாங்க, செல்ல பாக்குறாங்க, குழந்தைகளை மறந்துடுறாங்க. போ டியூஷனுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, அந்த பயிற்சிக்கு போ, இந்த பயிற்சிக்கு போ. அவங்களுக்கு வாழ்க்கை நடைமுறைய சொல்லிக் கொடுக்கறது யாரா இருக்க முடியும்? பெற்றோர்கள் சொல்லலைன்னா நண்பர்கள் வந்து ஊடகங்கள் தான் அவங்களை வாங்கிக்கிறது, வாங்கி அவங்க ஊடகத்திலேயே போய் தீய பழக்கத்து காலமாக. எனக்கு ஒரு தாய்மை சொல்றேன், குழந்தைகள் பூராமே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும், அதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன வகையில அவங்க இருக்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்லணும் ஐயா.
1: தொடர்ந்து இணைந்திருங்கம்மா. அதாவது தாய்மை அப்படிங்கிற உணர்வுக்கே உண்டான அந்த அடித்தளமான ஒரு பாண்டை போய் பிடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா இந்த நிலைமைகள்ல இருந்துதான் பின்வரக்கூடிய இளைஞர்கள் முதியோர்கள் இந்த பழக்கத்திற்கு ஆளாகாம பாதுகாத்துக்கலாம். இது பற்றி நம்ம மருத்துவர் உங்களுக்கான தகவல்களை கொடுப்பாங்க.
0: லைக் பொதுவாக சொல்கிறதோட அம்மா வந்து ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டிருக்காங்க, எப்படி வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆக்சுவலி இப்போ மேக்ஸிமம் பீப்புள் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இதை பற்றி வந்து ஒரு விழிப்புணர்வு சொல்கிறது கிடையாது. இப்போ ஒரு பாட்டிலே எங்கேயோ கிடக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் இது பண்ணாத, அங்கிட்டலாம் பார்க்க

கூடாது, இதை பற்றிலாம் உனக்கு என்ன அப்படிங்கிறதும் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இதை மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ எதுவும் பார்த்தாலுமே அதை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம குழந்தைங்க எது பார்க்கணும், பார்த்தா கெட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட மனநிலை வந்து இருக்குது. ஆனால் நான் என்னோட தரப்புலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து அவங்களுக்கு முழுமையாக வந்து சொல்லணும். இது வந்து இதுதான்ப்பா, இது வந்து இந்த போதையினால் ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க, அவங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வர செய்யும், குடும்ப சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாற செய்யும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கும் அதே சூழ்நிலைகள் வரும், நம்ம உடம்பும் அதே மாதிரி கெட்டு போகும் அப்படிங்கிறத அவங்க

0: வந்து இந்த போதையினால் ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வர செய்யும், குடும்ப சூழ்நிலைகளும் இந்த மாதிரி மாற செய்யும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கும் அதே சூழ்நிலைகள் வரும், நம்ம உடம்பும் அதே மாதிரி கெட்டுப்போகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம பதிய வைக்கணும். அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு நம்ம அவேர்னஸாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அது போக நீங்கள் லைக் ஃபுட்டு ஹேபிட்டு, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைலு, இதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அதில் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்துருவோம்.
1: ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், போதை இல்லாத வாழ்க்கை சூழலும் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் புதிய விடியல் நிகழ்ச்சி தொடரும்.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ஜா சத்யபாமா, உதவி பேராசிரியர், தனியார் கல்லூரி மதுரை. ஆகாஷ்வாணிக்கு வயது 90. வாழ்த்துக்கள். நேயர் தம் நெஞ்சங்களில் தனக்கென தனி சிம்மாசனம் பெற்று பளித்து வளர்ந்து வருகிறது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் அன்றே முண்டாசு கவி பாரதியார். அவர் கண்ட கனவு இன்று நனவாகி உள்ளது. ஆம், நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் ஆற்றும் உரையை மனதின் குரல் அவரவர் தம் இல்லங்களிலிருந்து இன்று கேட்டு மகிழ்கின்றோம். ஆகாஷ்வாணிக்கு வயது 90. அழகாய் அகலமாய் சிறகை விரித்து அண்டம் முழுவதும் வியாபித்து மக்கள் மனதில் இடம் பிடித்து உள்ளது. சோர்வை போக்கும் உற்ற தோழனாய் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. தம் சேவை மூலம் செம்மாந்து இருக்கிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பர். செல்லும் இடமெல்லாம் ஆகாஷ்வாணி ஒளிபரப்பை கேட்டு மகிழும் மக்களை காண்கின்றேன். சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவரையும் கவரும் வண்ணம் தம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வருகிறது. இன்னும் இன்னும் வளர்ந்து ஆகாஷ்வாணி தனக்கென தனி இடம் பதித்து வளர்ந்திட வாழ்த்துக்கள் பல. பல்லாயிரம் ஆண்டு காலம் தன் சேவையை மக்களுக்கு வழங்கி சிறந்திட வாழ்த்துக்கள் பல. நன்றி, வணக்கம்.

0: நேரம் முற்பகல் 11:52 ஆகுது. புதிய விடல் நிகழ்ச்சியில நம்மளோட இணைய காத்திருக்கும் நிறைவான நேயர். வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். என்ன ரெண்டு குரல்கள் கேக்குது, இரட்டை கேள்வியா? மன்னிக்கணுமா, சொல்லுங்க. வணக்கம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சரி, நீங்க தொடர்ந்து பேசுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, அதுக்கப்புறம் நீங்க வானொலியில கேட்டுக்கலாம் இல்லையா? ஓகே, தொழில்நுட்ப கோளாறு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே புதிய விடியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு மத்திய அரசோட திட்டமும் நம்ம சொல்கிறோன்னு சொன்னோம். மது மற்றும் போதை சார்ந்த இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதிலிருந்து நம்ம வெளிவருவதற்கும் மறுவாழ்விற்கும் ஏதாவது மத்திய அரசோட திட்டங்கள் இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக. ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனியான ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2020 August 15 தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்திங்கன்னா நாஷா முக்த் பாரத் அபியன். இதுதான் வந்து அந்த ஸ்கீமோட நேமு. இதுக்கு வந்து தனிப்பட்ட வெப்சைட்டும் இருக்குது, அதுக்குள்ளே தனிப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அதையுமே நம்ம இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் நோட்டாக ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த அடிக்ஷனில் வந்து உள்பட்டவங்களில் கரெக்டான ஸ்க்ரீனிங்கை அப்புறம் அசஸ்மெண்ட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அதை ரீஹாபிட்டேட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் எப்படின்னா, ஸ்க்ரீனிங், இப்போ இந்த ட்ரக் அடிக்ஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்தெந்த உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்க வந்து என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்களே வந்து தனி சென்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் சென்டர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 150 சென்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளதுக்கும் தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்குது. செய்து இதை மெயின் ஃபோக்கஸ் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான். இந்த ட்ரக் அடிக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கறது, அப்புறம் இந்த டிமாண்ட் ரிடக்ஷன் பண்ணுறது. டிமாண்ட் ரிடக்ஷன்றது ஒரு தனி நபருக்கு வந்து அந்த மதுவை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்களோட தாட் ப்ராசஸை வந்து கம்மி பண்ணுறது, ப்ளஸ் வந்து அந்த அவைலபிலிட்டியையும் கம்மி பண்ணுறதுக்காண்டி உள்ளது தான் டிமாண்ட் ரிடக்ஷனுங்கிறது. ஐடென்டிஃபிகேஷன், இப்போ இவருக்கு மது சாப்பிட்றனால தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு புரிதல் பண்ண வைக்கிறது, ப்ளஸ் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து ரீஹாபிட்டேட்டும் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸு. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ பீப்புள் ரீச் ஆகியிருக்காங்க, எவ்வளோ யூத் ரீச் ஆகியிருக்காங்க, எவ்வளோ மென் உமன் அப்படின்னு வந்து தனித்தனியாகவே விரிவாகவே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம எல்லா பொதுமக்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறனால அவங்களே வந்து முட்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. ஸோ திருப்பி வந்து அதே ட்ரக் அடிக்ஷனுக்கும் போகாமையும் தடுக்கிறதுக்கு என்னென்ன எஜுகேட் பண்ண முடியுமோ அதையுமே

0: பண்ணுறாங்க. இது போக ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, எஜுகேஷனும் கொடுத்துட்ருக்காங்க. லைக் எஜுகேஷன் இந்த சென்ஸ் வந்து அவங்க அடிக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்காங்க. அது கவுன்ஸ் உட்பட வந்து அந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
1: இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது இருக்குதா டாக்டர் மத்திய அளவில்? அதை அவங்க சொன்னாங்கன்னா, அதில் அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை பற்றி தெளிவான ஒரு வழிமுறைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது அவைலபிள் இருக்குதா டாக்டர்?
0: இல்லை, கண்டிப்பாக இருக்குது. 1446 இதான் இந்த நம்பரு. இதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி எந்த ஃபெசிலிட்டி வேணுமோ நம்ம வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம் கண்டிப்பான முறையில்.
1: கண்டிப்பாக இது மத்திய திட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம மொழி சார்ந்த விஷயங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட ஆப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலிகளும் இருக்குது, நம்ம பிளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த திட்டம் பற்றிய கூடுதலான தகவல், என்ன திட்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, நஷா முக்தா பாரத் அபியான், என்எம்பிஏ, நசா முக்தா பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் 2020 கடந்த 6 வருடங்களுக்கும் மேலாக தனது சிறப்பான பணியை, அதாவது போதையில்லாத பாரதத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற விசனை வச்சு அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. இது சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்களுக்கு நீங்கள் போய் லாங்கின் பண்ணி பார்க்கலாம் வெப்சைட்ஸில். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், www.nmba.doosje.gov.in, அதாவது www.nmba.doosje.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் போய் உங்களுக்கான கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், கிட்டத்தட்ட பல நிமிடங்களாக எங்களோட இந்த புதிய விடியல் நிகழ்ச்சியில் வந்து மது மற்றும் போதை சார்ந்த விஷயங்களுக்கு அறிமுகம் எப்படி ஆகுறாங்க, எப்படி அதை அடையாளப்படுத்துகிற, நம்மளால் எப்படி அது அடையாளப்படுத்தப்படணும், குடும்பத்தோட உறவு என்ன, சமூகத்தோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் எந்த அளவுக்கு வந்து தீமையான ஒரு நிகழ்வுகளை அந்த குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் கொடுக்குது அப்படிங்கிற பல தகவல்கள் கொடுத்தீங்க. என்னோட நிறைவான ஒரு கேள்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் தங்களோட வாழ்நாள் முழுவதுமே மது மற்றும் போதை இல்லாத வாழ்க்கைக்காக அவங்க வரணும்னா உங்களோட நிறைவான இந்த நிகழ்ச்சிக்கான மதிப்புமிக்க ஆலோசனைகள் சொல்லுங்கள் டாக்டர். மிக சுருக்கமாக இருந்தால் நல்லது.
0: ஓகே, இது வந்து எல்லாருக்குமே பயனடையும் நினைக்கிறேன். மது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அதை வந்து கட் ஆஃப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒரு தனி நபர் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது வந்து நம்ம பழக்கங்களும் நம்மளுக்கு வந்து விட்டு செல்லும். அது போக மற்ற நெகட்டிவிட்டியும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள கட் பண்ணுறப்ப அதுவும் சேர்ந்து கட் ஆகும்னு நினைக்கிறேன். அது போக நம்மளாம் வந்து ஒரு சின்ன சின்ன கோல் வந்து செட் பண்ணிக்கணும். அந்த கோல் செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதை நோக்கி தான் போவோமே தவிர மற்ற ஒரு டைவர்ஷன் இருக்காது. அது போக நம்மளுக்கு ஒரு ஹேபிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். லைக் வந்து காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் பிஸி ஆகிட்டு இந்த ஒரு தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே வந்து நம்ம போயிட மாட்டோம்.
1: என்னதான் வைத்திய முறைகள் இருந்தாலும் இந்த டைவர்ஷன் தெரப்பி அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பல நிமிடங்களாக இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட நேர் அலையில் புதிய விடியல் அப்படிங்கிற தலைப்பில் போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகளை கொடுத்து நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி சொன்னாங்க பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்களுக்கு. வானொலி நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். இனியும் இன்னும் சற்று ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு சின்ன முயற்சியாக நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுகிறேன். நான் விக்னேஷ் அர்ஜுன், நன்றி நேயர்களே.

நேயர்கள் இதுவரை கேட்டது கண்ணாடி மாளிகையில் புதிய விடியல். போதையில்லா வாழ்க்கை முறைகளுக்கான வழிமுறைகள் குறித்து நேரலையில் பங்கு பெற்றார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள். உடன் உரையாடினார் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டுரரிசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே.

ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேஹிதியே. தோழிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள் இல்ல பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சிக்கு வரலாம்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு வணக்கம். என் பெயர் ஆர்த்தி. நானும் என் கணவர் கிருஷ்ணகுமாரும் சேர்ந்து ஒரு இலவச மருத்துவமனை நடத்திட்டு வரோம். இது ஒரு மக்கள் சேவையா நாங்கள் செய்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆகாஷ்வாணியை கேட்டுட்டு வரோம். வானொலிக்கு 90 ஆகாஷ்வாணியின் சேவை மேலும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நேர்களின் மனதோடு என்றும் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு இனிய 90 ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.
0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
4: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்புல பேச காத்திருக்காங்க ஸ்நேகிதி. யார் இங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம் சூர்யா சிஸ்டர்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: பாடல் கேட்டுருவோமா?
4: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வணக்கம். ஆகாஷ்வாணி வானொலி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருவில் என்ற தம்பி சேலர். சிறு வயதிலிருந்து வானொலி கேட்பது வழக்கம். அது உறுதுணையாக எனக்கு இருக்கும். மேலும் எனக்கு ஒரு பக்க பலமாகவும் இருக்கிறது. 90 ஆண்டு கடந்து 91ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தினமும் பிற்பகல் 3-2 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இணைப்புல பேச காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேகிதிட்ட பேசலாம். வணக்கம்.
1: நண்பர்கள் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சூரக்கோட்டை சிங்கக்குட்டிங்கம்மா படம். அதுல வந்து காளிதாசன் கண்ணதாசன் அற்புதமான பாடலுமா, அனைவருக்காகவும்மா.
0: அனைவருக்காகவும் கேட்டலாமா?
1: கேட்டலாங்கம்மா, மிக்க மகிழ்ச்சிங்கம்மா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். 90 ஆண்டுகள் ஆகாஷ்வாணி அளப்பரிய சேவையை மக்களுக்கு வழங்கியிருக்கு. இனிய பாடல்கள் மூலியமாகவும், செய்திகள் மூலியமாகவும், தரமான நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் நீங்காத இடம் பெற்று மக்களினுடைய இருதயத்தில் சிம்மாசனமாய் திகழ்கிறது. இந்த சமயத்தில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆகாஷ்வாணி என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பற்பல ஆண்டுகள் அற்புதமான அளப்பரிய சேவை இன்னும் தொடர வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.

0: நேரம் நண்பகல் 12:22. தோழிகளின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. இணைப்புல பேச காத்திருக்காங்க யார், இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சியில
0: இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து ஆண் பாவம் படத்துல இருந்து காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: பாடல் எல்லாரும் கேட்டுருவோமா?
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு இதோ பாடல்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். ஆகாசவாணி 1967 இருந்து ஆகாசவாணியின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். 50 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் என்னுடைய மனக்குறைகளை இல்லாத அளவுக்கு ஆகாசவாணி என்னுடைய விவசாயம், நான் விவசாயி என்பதால் என் விவசாயத்துக்கு ஏற்ற உழவர் உலகம் மற்றும் பல நிகழ்ச்சிகள், ஆடு மாடு வளர்ப்பதற்கு தேவையான பல நிகழ்ச்சிகள், என் குடும்பத்தில் பல நிகழ்ச்சிகள், என்னென்ன நாடகங்கள், இளைஞர் உலகத்துல பாப்பா மலர் என்று ஆகாசவாணியில் பல தடவை கேட்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது இவ்வளவு

கருத்துக்களையும் கேட்டு அருமையான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது ஆகாசவாணி. இன்று வரைக்கும் கோடை பண்பலை, மதுரை பண்பலை, நெல்லை பண்பலை, அத்தனை பண்பலைகளிலும் நான் பேசிக்கொண்டு ஆகாசவாணி நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டு என் இதயத்தில் இன்று வரைக்கும் நீங்காத இடம் பிடித்து பல நிகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரனாகவும் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல நிகழ்ச்சிகளுக்கு முன்னோடியாகவும் நான் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் நான் பேசியும் இருக்கிறேன். மதுரை பண்பலையில கூட பல சில நேரங்களில் பேசி பாராட்டுகள் பற்றி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு முழு துணையாக இருந்த ஆகாசவாணி 90 முடிந்து 91வது ஆண்டு எடுத்து வைப்பதற்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியா. வாய்ப்புக்கு நன்றி.

0: நேரம் நண்பகல் 12:31. சிநேகிதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பேச காத்திருக்கும் தோழி யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாதுகாக்கிறது நமக்கு ரொம்ப நல்ல வெளியுமையும், அதாவது ரொம்ப வெப்பம் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படி அப்படின் போது நம்ம பொதுவாவே நீர் வளத்தை காப்பாற்றணும். கடல்ல கழிவு நீர் எல்லாம் போகாம இந்த பீச்சுக்கு போறவங்க பிளாஸ்டிக் அது இதெல்லாம் விட்டு எரியாம செருப்பு தூக்கி விட்டு எரிவாங்க, அது இப்ப வரும்பாரு அப்படின்னு அப்படின்னா செய்யக்கூடாது. கடல்ன்றது நம்மளோட உயிர் வாழ்க்கை முக்கியமானது. கடல் அம்மான்னு தான் சொல்லுவாங்க, அதாவது மீன் பிடிக்கிறவங்களுக்கு அதுதான் தொழில், அதுதான் தெய்வம். கடலை தெய்வமா நினைச்சு நம்ம எல்லாருமே கும்பிடணும், அத கடை பிடிக்கணும், எல்லாருமே அதை காப்பாற்றணும்ன்ற ஒரு இது இருக்கணும். சும்மா கடலுக்கு போனேன், கடலை வாங்கி தின்னேன், அதை வாங்கி தின்னு எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அது நமக்கு நல்லது.
0: சரிங்கம்மா, ரொம்பவே நல்ல விஷயம் சொன்னீங்க. நீங்க கேட்ட பாடல் கேட்டலாம் அனைவருக்காகவும். இதோ பாடல்.

0: வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிவேட் வட்டம் ஸ்டார்வேட்டிலிருந்து பிச்சைமணி பேசுகிறேன். ஆகாஷவாணியோட எனக்கு சிறு வயதிலிருந்து தொடர்பு இருக்கும், கேட்டு வர கேட்டு நல்ல பயனும் அடைஞ்சிருக்கேன். ஆகாஷவாணி 90வது ஆண்டு நிறைவு முடித்து 91வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஆகாஷவாணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: மத்திய அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.

0: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச் சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ஆட்டம் இழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கள்.

நேரம் நண்பகல் 12:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவடைகிறது சிநேகிதியே. நேரம் இப்பொழுது 12:55.
2: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மேன் ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மணி ஒரு நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்கவிருக்கிறோம் வசந்த கானங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் அமுதவள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி வானொலி, தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி வட்டம், சித்தார்பட்டி, சுருவில் என்ற தம்பி சேனல். சிறு வயதிலிருந்து வானொலி கேட்பது வழக்கம். அது உறுதுணையாக எனக்கு இருக்கும். மேலும் எனக்கு ஒரு பக்க பலமாகவும் இருக்கிறது. 90 ஆண்டு கடந்து 91ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா

0: சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். 90 ஆண்டுகள் ஆகாஷ்வாணி அளப்பரிய சேவைய மக்களுக்கு வழங்கியிருக்க, இனிய பாடல்கள் மூலியமாகவும், செய்திகள் மூலியமாகவும், தரமான நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் நீங்காத இடம்பெற்று மக்களினுடைய இருதயத்தில் சிம்மாசனமாய் திகழ்கிறது. இந்த சமயத்தில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆகாஷ்வாணி என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பற்பல ஆண்டுகள் அற்புதமான அளப்பரிய சேவை, இன்னும் தொடர வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.
2: சிவிகள் திவட்டாத தேனமுது கானங்களாய் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மோகன சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3 மணிக்கு NCERT விளம்பரதார

நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கோம் வசந்தகானகள் நிகழ்ச்சியில். வளம் வரக்கூடிய அடுத்த பாடல் ஸ்ரீவள்ளி திரைப்படத்திலிருந்து.

தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன் ஐயா. ஆகாசவாணி 1967 இருந்து ஆகாசவாணியின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். 50 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் என்னுடைய மனக்குறைகளை இல்லாத அளவுக்கு ஆகாசவாணி என்னுடைய விவசாயம், நான் விவசாயி என்பதால் என் விவசாயத்துக்கு ஏற்ற உழவர் உலகம் மற்றும் பல நிகழ்ச்சிகள், ஆடு மாடு வளர்ப்பதற்கு தேவையான பல நிகழ்ச்சிகள், என் குடும்பத்தில் பல நிகழ்ச்சிகள், என்னென்ன நாடகங்கள், இளைஞர் உலகத்தில் பாப்பா மலர் என்று ஆகாசவாணியில் பல தடவை கேட்டு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் கேட்டு அருமையான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது ஆகாசவாணி. இன்று வரைக்கும் கோடை பண்பலை, மதுரை பண்பலை, நெல்லை பண்பலை, அத்தனை பண்பலைகளிலும் நான் பேசிக்கொண்டு ஆகாசவாணி நிகழ்ச்சிகளை கேட்டு என் இதயத்தில் இன்று வரைக்கும் நீங்காத இடம் பிடித்து பல நிகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரனாகவும் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல நிகழ்ச்சிகளுக்கு முன்னோடியாகவும் நான் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் நான் பேசியும் இருக்கிறேன். மதுரை பண்பலையில் கூட பல சில நேரங்களில் பேசி பாராட்டுகள் பற்றி

0: என்னுடைய வாழ்க்கைக்கு முழு துணையாக இருந்த ஆகாசவாணி 90 முடிந்து 91வது ஆண்டையும் எடுத்து வைப்பதற்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியா. வாய்ப்புக்கு நன்றி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நான் தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் BC விசயமணி. 90வது ஆண்டு முடிந்து 91வது வயதில் அடியெடுத்து வைக்கும் ஆகாசவாணி வானொலிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊரின் சார்பாகவும் மற்ற அனைத்து நேயர்கள் சார்பாகவும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானொலிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, நான் ஒரு கடமை, எந்த ஒரு செயலிலும் திறமையாக செயல்பட உறுதியாக உள்ளது. மேற்கொண்டும் மக்களின் மத்தியில் நிலைத்து இருக்கும் வானொலி நமது 91வது ஆகாசவாணி, பண்பலை, மத்திய அலைவரிசை, இதெல்லாம் ஊடகங்கள் நம்மளுக்கு நல்லபடியாக செயல்படுகின்றது. நான் சிறு வயதிலிருந்து, அதாவது ஒரு 25வது வயதிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டாலும் நான் என்னுடைய மகளுக்கு கூட நான் மதுரை வானொலிக்கு கடிதம் எழுதும்போது நல்விழி மலர் என்றுதான் நான் எழுதினேன். நல்லவிழி மலர் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதை கண்டு நான் அப்படியே என்னுடைய மகளின் பெயரை நல்ல விழி மலர் என்று அது வானொலிக்கே சாரும். அது மட்டுமின்றி நல்லொழுக்கத்தையும் கொடுக்கும் வானொலி 91வது வயதில் அதிகரித்து வைக்கும் ஆகாசவாணி வானொலிக்கு நான் இதுவரை இந்த நிகழ்ச்சி கேட்டதிலிருந்து புகைப்பிடித்ததில்லை, மதுர்ந்ததில்லை. இன்றும் எனக்கு 61 ஆகிறது. இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடுடன் மக்களை சார்ந்து மக்களோடு மக்களாக இயங்கும் அறிவிப்பாளர்கள், இயக்குனர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. 1 வாழ்த்துக்கள். 91வது அகவையில் வானொலிக்கு, ஆகாசவாணி வானொலிக்கு வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் BC பிச்சைமேனி புஷ்பம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC apply.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கும் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் ஆகாஷ்வாணியின் ரசிகை ஸ்ரீதேவி. கால மாற்றங்கள் பல கண்டாலும் என்றும் இளமையோடு மக்களின் உண்மையான குரலாக ஒலித்து வரும் நமது ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டை இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்கிறது. செய்தி, கல்வி, பொழுதுபோக்கு என அத்தனையும் சாமானிய மக்களிடமும் கொண்டு சேர்த்த பெருமை ஆகாஷ்வாணிக்கு உண்டு. இன்று நடைபெறும் இந்த 90வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கெடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகாஷ்வாணியின் இந்த அசாத்திய சாதனை பயணம் இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர வாழ்த்துகிறேன்.

வசந்த கனகல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் விளையாட்டு பொம்மை திரைப்படத்திலிருந்து.

பெயர் அழகு மீனாட்சி. நான் மின்னணு மற்றும் தகவல் தொழிற்தொடர்பு பொறியாளராக குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். முதலில் தனது 90வது ஆண்டை கடந்த ஆகாஷவாணிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி உருவான காலம் முதல் இன்று வரை பல பரிணாம வளர்ச்சிகளை சந்தித்துள்ளது. இதை நான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். மேலும் மகிழ்ச்சி அடைவதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக பேரிடர் காலங்களில் இதன் பணியை வேறு எந்த சாதனத்தாலும் ஈடு செய்ய இயலாது. நான் ஹாம் ரேடியோ மெம்பராக இதன் பயன்களை சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆகாஷவாணி சக மனிதர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அன்றாடம் அவர்களுடைய வேலைகளுக்கு நடுவில் இதன் பங்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதன் சேவை ஒரு நூற்றாண்டை தாண்டி பல நூற்றாண்டுகளைக் காண நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். நான் டாக்டர் சாய் சரஸ்வதி, ப்ரொஃபசர், தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ், சென்னை. ஆகாசவாணி 90 ஆண்டுகள் நிறைவு பெற்று வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் ஆகாசவாணிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடல் அகத்திய திரைப்படத்திலிருந்து. நேரம் பிற்பகல் 1:32:30. வசந்த காலங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டு இணைந்தீர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி வானொலிக்கு வணக்கம். என் பெயர் ஆர்த்தி. நானும் என் கணவர் கிருஷ்ணகுமாரும் சேர்ந்து ஒரு இலவச மருத்துவமனை நடத்திட்டு வரோம். அது ஒரு மக்கள் சேவையா நாம் செய்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆகாஷ்வாணி கேட்டுட்டு வரோம். வானொலிக்கு 90 ஆகாஷ்வாணியின் சேவை மேலும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நேர்களின் மனதோடு என்றும் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு இனிய 90 ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.

வணக்கம். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோதி. நான் 1965 வானொலி கேட்கிறேன். அன்றைய காலத்தில் திருச்சி வானொலியிலிருந்து தான் ஒளிபரப்பப்படும். 7 மணிக்கு டெல்லியிலிருந்து சரோஜ் நாராயணசாமியின் தமிழ் செய்திகளை விரும்பி கேட்போம். 7 மணி செய்திக்கு 6:55 வானொலி பெட்டியை ஆன் செய்து விடுவோம். அந்த 5 நிமிடங்கள் டொயிங் என்று தொடர்ந்து கேட்கும் ஒளியையும் ரசிப்போம். செங்கச்சி சுவாமிநாதன், இலசை சுந்தரம் போன்றவர்களின் பேச்சுக்களை ரசித்து கேட்போம். இப்பொழுது மதுரை வானொலி மூலமாக சான்றோர் சிந்தனை மகளிர் நிகழ்ச்சியையும் விரும்பி கேட்கின்றேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஆரவள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: வள்ளுவர், வானொலி என்பது நம் வாழ்க்கையோடு பிணைந்த ஒன்றாக அன்று தொட்டு இன்று வரை ஏறக்குறைய 70 வயதினை கடந்திருக்கின்ற பலருக்கு உரிய ஒன்றாகும். அந்த வகையில் மதுரை வானொலியில் நான் பேசிய இலக்கிய உரைகள், பல்வேறு சிந்தனைகள் குறித்த நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு 2 நூல்களாக வெளியிட்டுள்ளேன். அதற்கு வானொலி நிலையத்தும்தான் காரணம். அந்த நூல்களின் பெயர்கள் வானொலி வானில், வானொலியில் அறிவு காற்று. அது மட்டுமல்ல, காந்தியினுடைய வாழ்க்கையினை ஒரு நாடகமாக எழுதி சென்ற ஆண்டு அது 1 மணி நேர நாடகமாக வெளியிடப்பட்டது. வாழ்கனி எம்மான், வாழ்கனி எம்மான் மட்டுமல்ல, ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் வானொலிக்கும் தான். 90 வயதினை கடந்து இருக்கின்ற இவ்வானொலி 100 ஆண்டுகளை கடந்து மிகச்சிறப்பாக இயங்கும். அதனை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன்.
1: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. டி ஆர் மகாலிங்கம் அவர்களோட குரல்ல வெளிவந்த பாடல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க கேட்டு ரசித்தோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் நிறைவான பாடல் நாம் இருவர் திரைப்படத்திலிருந்து.

பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்தகானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் எல்லாம் நேயர்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேயர்களே. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அப்

ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின்

0: மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90th ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பிரியர்களுக்கு ஒரு இசை களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும்

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் இருப்பதாக மருத்துவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோலும் இப்போ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 1:56 இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
4: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப

0: ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன், நண்பனின் நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
3: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
4: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், எப்பொழுதும் அஞ்சல் சேர்ந்து,
3: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
5: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வளைந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலம் தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவை இவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா. இது

ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர் பருவம் அடையா தாய்த்தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

லே அலமேலு வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை கவின்

0: கலை கற்றுத்தருவதில் ஆலை சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல 100.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி.
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் பகல் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் கொண்டாட்டத்தின் பகுதியாக நாட்டுப்புற இசைக்கலைஞர் தவமணி அவர்களின் வாழ்த்து பாடல் கேட்கலாம்.

மதுரை எஃப்எம் கேளுகன்னு எஃப்எம் ரெயின்போ 103.3 103.3 மதுரை எஃப்எம் நிகழ்ச்சிகளை ராமேஸ்வரம் பண்பலையில் 100.9 கேட்கலாம் என்பதை விளம்பர பாடலாக ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்போமா? இதோ பாடல் நமக்காக. மதுரை எஃப்

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை எஃப்எம் நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியுடன் கேட்டிடலாம். மதுரை எஃப்எம் நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சி

0: மூணு.
1: அடுத்த பாடல், அறிவை விதைத்து வைத்து உணர்வுகளை ஒருங்கிணைத்து வீட்டுக்கு வீடு செய்தி சொன்ன ஊடகம் பாரு, விரும்பி நம்மை கேட்க வைக்கும் வானொலி பாரு என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல். இதோ உங்களுக்காக ஒரு கிராமிய இசையில் கேட்போமா பாடல். இதோ ஆரம்பமாகின்றது. அறிவை விதைத்து வைத்து உணர்வுகளை ஒருங்கிணைத்து, அறிவை விதைத்து வைத்து உணர்வுகளை ஒருங்கிணைத்து, மனதை மகிழ வைத்து மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்து, மன

காலை செய்தி முதல் கச்சிதமாய் கொண்டு வந்து, காலை செய்தி முதல் கச்சிதமாய் கொண்டு வந்து, நேரம் தவறாமல் நிகழ்ச்சிகளை வடிவமைத்து, நேரம் தவறாமல் நிகழ்ச்சிகளை வடிவமைத்து, அனைவரையும் மகிழச் செய்த ஊடகம் பாரு, அனைவரையும் மகிழச் செய்த ஊடகம் பாரு. ஆகாஷ்.

ஒருங்கிணைத்து அறிவை விதைத்து வைத்து உணர்வுகளை ஒருங்கிணைத்து மனதை மகிழ வைத்து மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்து மனதை மகிழ வைத்து மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்து வீட்டுக்கு வீடு செய்தி சொன்ன ஊடகம் பாரு.

நாட்டு நடப்புகளை நாள்தோறும் ஒளிபரப்பே. நாட்டு நடப்புகளை நாள்தோறும் ஒளிபரப்பி, திரைப்பட பாடல்களை தினந்தோறும் ஒளிபரப்பி, நாட்டு

அறிவை விதைத்து வைத்து உணர்வுகளை ஒருங்கிணைத்து மனதை மகிழ வைத்து மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்து மனதை மகிழ வைத்து மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்து வீட்டுக்கு வீடு சேதி சொன்ன ஊடகம் யாரு வீட்டுக்கு

மறைந்த தலைவர்களின் மணங்க வரும் பேச்சுக்களை, மறைந்த தலைவர்களின் மணங்க வரும் பேச்சுக்களை வானொலி களஞ்சியமாய் வருடம் முழுதும் பாதுகாத்து, வானொலி களஞ்சியமாய் வருடம் முழுதும் பாதுகாத்து அல்லும் பகலும் ஒளிபரப்பும் ஊடகம் கூறு, அல்லும் பகலும்

அடுத்த பாடல் மார்க்கோனி கண்டறிந்த வானொலி. வானொலியை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர் மார்க்கோனி. மார்க்கோனி என்ற அந்த பெயரில் அவருடைய பெயரிலே ஒரு பாடல் இருக்கின்றேன், கேட்போமா? இது உங்கள் பாடல் உங்களுக்காக. மார்க்கோனி கண்டறிந்த வானொலி, மார்க்கோனி கண்டறிந்த வானொலி, பல மாற்றங்கள் பெற்று வந்த வானொலி. மார்க்கோனி கண்டறிந்த வானொலி, பல மாற்றங்கள் பெற்று வந்த வானொலி. நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி. மார்க்கோனி ஐயா, மார்க்கோனி கண்டறிந்த வானொலி, பல மாற்றங்கள் பெற்று வந்த வானொலி. நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி. நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நேயர் நெஞ்சம் கவர்ந்த நம்ம வானொலி, நித்தம் நித்தம் கேட்க தூண்டும் வானொலி. இந்த இசையிலே ஒரு பாடல் இருக்கின்றன. இதை இதை நான் பாடிய இசையிலே, தன்னே என்னே நானே என்னே தன்னானே, தனத்தானே நானே என்னன்னே தன்னானே, தன்னே என்னே நானே என்னே தன்னானே, தனத்தானே நானே நானே என்னே தன்னானே, தன்னே நானே நானே நானே தன்னானே, ஏதன்னே நானே நானே நானே தன்னானே, தனத்தானே என்னே நானே நானே தன்னானே, தனத்தானே நானே நானே நானே தன்னானே என்ற இசையில் இது அப்படியே பாடலாம். மிக அருமையாக ஒரு இசையில் இது கேட்க தூண்டும். அவை இந்த முறையில் முதல் நான்கு வரிகளை பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் ஆகாஷவாணி வானொலி. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத நாம் ஒரு விளம்பரமாக நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக நியூஸ் ஆன் ஏர் செயலி என்ற செயலி மூலம் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப் மூலம் வானொலியை கேட்கலாம், உலகம் முழுவதும் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாடலாக சொல்லியிருக்கின்றோம். இது ஒரு அருமையான

தெரிஞ்சுக்கணும், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைலில் வானொலி இப்போ கேட்டிடலாம். ஆண்ட்ராய்டு மொபைல்

நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டுக்கலாம் நிகழ்ச்சிகள் அனைத்தும் துல்லியமாக கேட்டுக்கலாம் செய்கின்ற வேலையை செய்து கொண்டே கேட்டிடலாம், செய்கின்ற பணிக்கு இடையூறு இன்றி கேட்டுக்கலாம், செல்லும் வாகனத்தில் ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கலாம், இப்போ செல்லும் வாகனத்தில் ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கலாம் ஆகாசவாணி வானொலி கேட்டு புரிஞ்சுக்கணும் ஆயிரம் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும் ஆண்ட்ராய்டு மொபைலில் வானொலி இப்போ கேட்டிடலாம்

கேட்டுக்கலாம். ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு வகையில் பயன்பெறலாம். ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு வகையில் பயன்பெறலாம். சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள் கேட்டு பயன்பெறலாம். சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள் கேட்டு பயன்பெறலாம். சந்தோஷம் நிலைக்க

தெரிஞ்சுக்கணும், ஆமா புரிஞ்சுக்கணும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு தெரிஞ்சுக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைலில் வானொலி இப்போ கேட்டி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க நாட்டுப்புற கலைஞன், மரக்கா நாட்டக் கலைஞன், தமிழ்நாடு அரசின் உயரிய விருது பெற்ற கலை மாமணி மதுரை கோவிந்தராஜ் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வயது 90. ஆம், இந்த 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வெற்றி விழா கொண்டாடி பல்வேறு நேர்களின் இதயத்தில் என்றளவும் இடம் பதித்துள்ள, தன்னுடைய வெற்றி கொடியை கால் தடம் பதித்துள்ள நம்முடைய அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வயது 90 வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னும் பல மக்களின் ஆதரவை பெற எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். வயது 90, ஹாப்பி பர்த்டே டு ஆல் இந்தியா ரேடியோ.

அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு வயது 90 வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னும் பல மக்களின் ஆதரவை பெற எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். வயது 90, ஹாப்பி பர்த்டே டு ஆல் இந்தியா ரேடியோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆல் இந்தியா ரேடியோ. 90வது பிறந்தநாள்.

வணக்கம். நான் ஸ்னேகா சின்னையன், வளர்ந்து வரும் கவிஞர் மற்றும் பேச்சாளர். காற்றலைகளின் வழியே காலம் கடந்து கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது ஆகாசவாணி. 90 இயர்ஸ் ஆஃப் ஆகாசவாணி. செய்திகள், இசை, இலக்கியம் என அன்றும் இன்றும் என்றும் இந்திய பண்பாட்டின் குரலாய் ஒழிக்கும் நமது ஆகாசவாணி அதிகாலை பொழுதை சுப்பிரபாதம் மற்றும் செய்திகளோடு அழகாக்கி அன்றாட வாழ்வின் அங்கமாக மாறிய ஆகாசவாணியின் அனைத்து அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு என் நெஞ்சம் நிறைந்த ஆண்டு விழா வாழ்த்துக்களையும், உங்களின் அதிகாரப்பூர்வமான, அறிவுபூர்வமான கலைநயமிக்க சேவை என்றும் தொடரட்டும் என்று மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

வணக்கம், நான் மதுரையிலிருந்து ஆகாஷ்வாணியின் ரசிகன் கிருத்திக் ராஜ் பேசுகிறேன். நமது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் நிறைவு செய்து 91வது ஆண்டில் தடம் பதிப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வணக்கம், நான் மீனாட்சி ராமச்சந்திரன் பேசுறேன். வான் அலைகளில் ஒலி வடிவில் வலம் வந்து செவிக்கு தேனாய் விருந்தளிக்கும் வான் ஒலியே, உன்னை வாழ்த்தும் அளவிற்கு நான் வயது பெறவிட்டாலும், நீ வயதில் 90 அடைந்தாலும், என்றும் இளமையாய் இனிமையாய் திகழும் உன்னை வணங்குவதிலும், உன்னுடன் பயணித்ததையும் எண்ணி எண்ணி பெருமை கொள்கிறேன், பூரிப்பு அடைகிறேன். அடியேன் மீனாட்சி ராமச்சந்திரன்.

தொண்ணூறாம் வருஷத்திலே ஆண்டு விழார் கொண்டாடுதார் மதுரை ஆகாசவானொலியில். தொண்ணூறாம் வருஷத்திலே ஆண்டு விழா கொண்டாடுதார், ஆண்டு விழா கொண்டாடுதார் அருமையா.

0: ஒன்று சேர்ந்து பாடணும், கிராமத்து மக்கள் எல்லாம் வானொலிய தேடணும், கிராமத்து மக்கள் எல்லாம் வானொலிய தேடணும். 90 வருடத்தை கடந்த இன்னும் பல சாதனைகளை செய்யவிருக்கும் அகில இந்திய வானொலி நிலையம் ராஜபாளையம் காளீஸ்வரி வில்லுப்பாட்டு கலைஞர் வானொலிக்கு நன்றி வாழ்த்துக்கள். வானொலிக்கு நன்றி வாழ்த்துக்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் பகல் 2:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் குட்டி புலி திரைப்படத்திலிருந்து.

எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் மூத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு வால்பாறை சின்கொனா சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பாலமூர் கொட்டாரம் களியல் குண்டாரணை கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி புத்தன் அணை திற்பரப்பு சிவலோகம் அடவி நயினார் கோவில் அணை அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு முள்ளங்கினா விளை பாபநாசம் நெய்யூர் சூரலக்கோடு கொளைச்சல் மாம்பழத்துறையாறு ஆனைக்கிடங்கு மயிலாடி கன்னியாகுமரி சேர்வலாறு அணை பெரியாறு கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை திருத்துறைப்பூண்டி பூதப்பாண்டி திருப்பதிசாரம் திருப்பூண்டி தக்கலை ஆரல்வாய்மொழி ஒரத்தநாடு நாகர்கோவில் குழித்துறை முக்கூடல் அணை குருந்தன்கோடு இரண்யேல் மணிமுத்தாறு தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை கன்னிமார் கடனா அணை வெட்டிக்காடு தலைஞாயிறு ராதாபுரம் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தேவாலா விண்ட்வர்த் கருப்பாநதி அணை கன்னடியான் அணைக்கட்டு தென்காசி சிறுவாணி அடிவாரம் ஹோசூர் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை.

தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் பிற்பகல் 3:01. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

கேட்க போறோம் மெலோடி பாடல்களின் தொகுப்பாக மெல்ல வரும் பாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாட்டுக்கு இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். மனோட குரல்ல பாடல் கேட்டலாம், காதலும் கடந்து போகும் படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மெலவரும் பாட்டு நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே அடுத்தடுத்து ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு. எப்படி மனசுக்குள் வந்தாய் படத்துல இருந்தும் தோழா படங்கள்ல இருந்தும் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

வணக்கம், நான் கடம் கலைஞர், திருச்சி. டாக்டர் கே முரளி பேசுகிறேன். ஆகாஷ்வாணி தொடங்கி 90 வருடங்கள் நிறைவு பெற்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வணக்கம். நான் மதுரை ஆர் கண்ணன், எல்ஐசிஎஃப் இந்தியாவில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். நான் ஒரு கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞரும் கூட. பல வருடங்களாக ஆகாஷ்வாணியின் தீவிரமான ரசிகன் நான். தற்பொழுது 90 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள ஆகாஷ்வாணி இன்னும் பல ஆண்டுகள் தனது சேவை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: வணக்கம், நான் வி சுந்தரேஸ்வரன், டாப் கிரேட் மிருதங்க கலைஞர். வானொலியின் 90th ஆண்டு நிறைவு விழாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: நமஸ்காரம், நான் தஞ்சாவூர் ஆர் குமார் மிருதங்கம் கலைஞர் பேசுகிறேன். ஆகாஷ்வாணி தொடங்கி 90 வருடங்கள் ஆகிறது. எல்லாம் நல்லபடியாக இன்னும் பல நல்ல காரியங்கள் நடந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டவன் நான் பார்த்துக்கிறேன். நமஸ்காரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நமஸ்காரம். நாதஸ்வர வித்வான், திருப்புறங்குன்றம் கே அம்மையப்பன், கிரேடு ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். ஆகாஷ்வாணி 90வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி கிருஷ்ணசுவாமி கடம் வித்வான் பேசுகிறேன். நமது பாரத தேசத்தின் பெருமைகளில் ஒன்றான ஆகாஷவாணி தனது 90வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டு வருகிறது. இந்த நல்ல வேளையிலே ஆகாஷவாணியின் அங்கத்தினர் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கோ 2 திரைப்படத்திலிருந்து.

நமஸ்காரம், நான் மீரா சிவராமகிருஷ்ணன் வயலினிஸ்ட் பேசுகிறேன். ஆகாஷ்வாணி தொடங்கி 90 வருஷம் முடிய போகிறதுப்போ ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதில் அதுவும் நான் வந்து அதில் ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக 35 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப ஹாப்பினஸ். ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆகாஷ்வாணி. நமஸ்காரம்.

0: பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஜிதா. நன்றி நேர்களே. தொடரும் நிகழ்ச்சியாக 4-2 ஆட்டக்களம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டு பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை முன்னணிப்புடன் 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்களில் வரலாம். 4-2 ஆட்டக்களம் கேட்க தவறாதீர்கள்.
1: வணக்கம், நான் வயலின் கலைஞர் அரூர் எம்ஏ கிருஷ்ணசுவாமி பேசுகிறேன். ஆகாஷவாணி தொடங்கி 90 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.

0: வணக்கம், நான் மதுரையிலிருந்து டி சூரியபிரகாஷ் இசை கலைஞர் பேசுகிறேன். நமது ஆகாஷ்வாணி ஆரம்பித்து 90 ஆண்டுகளை நிறைவு செய்து அடுத்த ஆண்டில் தடம் பதிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 2 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுநூறு ஏசி மேளா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி.

0: சரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் விளையாட காத்துட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்களத்துல என்னப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
4: அந்த சிறப்பான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம 1, 2, 3, 4, 5 அப்படியே தான் ஒரு கேம் விளாட போகிறோம். அது என்ன கேம் அப்படின்னு ஒரு சிறப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க கேட்கலாம்.
3: ஆமாம், 1, 2, 3, 4, 5 ஆறு என்னப்பா புதுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக கதைட்டு இருப்பீங்க. ஸோ நேர்கள் வந்தோடனே 1-5 வரைக்கும் கடக்கடன் நம்பர்ஸ்லாம் சொல்லிடணும், ஈஸி தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் நாங்கள் ட்விஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ 1 வரக்கூடிய இடத்துல வந்து வானொலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், வானொலி 2, 3, 4, 5 அப்படின்னு
4: சொல்லணும். 4 வர இடத்துல நாங்கள் ஆட்டக்கலம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வானொலி 2, 3 ஆட்டக்கலாம் 5 அப்படின்னு சொல்லணும். இப்படியே ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொன்றா நாங்கள் மாற்றி சொல்லுவோம். கடைசி வரைக்கும் ஆர்டர் படி கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் கேமோட வின்னர்.
3: அது மட்டும் இல்லாமல் கைத்தட்டல்களை கொடுத்துட்டு நம்ம வந்து வெற்றிகரமாக விடைபெறுவோம் இல்லையா?
4: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆட்டக்கலத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா அழைக்கலாம்
3: 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும், நாங்கள் ஏற்கனவே விளையாடிருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற நேர்கள் அழைக்கலாம் 25-30-171. இன்றைய ஆட்டக்கலத்தில் உங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ் செல்வி மற்றும்
4: ஸ்ரீநாத்.
5: 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6
4: ஏமாஸ்கன் பண்ணியாச்சு. கண்டிப்பா நம்ம கூட விளையாட காத்திருக்கும் நேர்கள் யாருன்னு கேட்கலாமா? அவங்க கூட விளையாட ரெடி ஆகலாம்.
3: வணக்கம்.
6: நாகர்கோவில் நகர்ந்தாலும் பழனிமலை பறந்தாலும் பைசா கோபுரம் சாய்ந்தாலும் என்று நியமை போல் உயர்ந்திருக்கும் 103.3 வானம் நினைக்கணும்.
4: உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா? தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில்
3: இனிப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
3: இனிப்பில் வந்துட்டீங்கம்மா, பேசலாம்.
7: ஹலோ.
4: ஆ, எங்கிருந்து பேசுறீங்க?
7: மதுரை மணிமாறன், கடைசி நேர்ந்தால் யானமலை புதுப்பட்டி ரோட்டில் இருக்கேன்.
3: சூப்பரியா.
4: சரி, ஆட்டக்களத்தில் 1, 2, 3, 4, 5 விளையாட ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேன் சார்.
4: சரி, உங்களுக்கான வார்த்தைகள்
3: நல்லா எந்தவா பேசுங்க, ஏன் இவ்வளோ சோகம்?
4: அவர் பொறுமையா அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காரு.
3: சூப்பர் சூப்பர். சரி ஓகே, விளையாடிடலாமா?
7: கண்டிப்பா மேடம்.
3: ஓகே, 1 ல இருந்து 5 வரை தொக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
7: 1, 2, 3, 4, 5
3: சூப்பர். 4 அப்படினு வரக்கூடிய இடத்துல அலை அப்படினு சொல்லணும்.
7: 1, 2, 3 அலை 5
3: சிறப்பு. 2 வரக்கூடிய இடத்துல செய்தி அப்படினு சொல்லி சொல்லணும்.
7: 1 செய்தி, 3 அலை, 5
3: சிறப்பு. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா? 1 அப்படிங்கற இடத்துல வானொலி அப்படினு சொல்லணும்.
7: வானொலி, செய்தி, 3 அலை, 5
4: முதல்ல.

0: சிறப்பு. யா, ரொம்பவே அருமையா விளாண்டீங்க. ஐந்தாவது வரக்கூடிய இடத்துல இசை அப்படின்னு சொன்னாங்க.
1: ஆமா ஆமா
2: ஆமா ஆமா.
0: சிறப்பு
2: சரி,
0: சிறப்பு.
2: இணைப்பில் வந்து மிக்கிறேன். ரொம்ப அருமையா விளாண்டீங்க.
0: தொடர்ந்து இணைப்பில் பேச கத்துக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: இங்க பேசுங்க.
0: சண்டை போட்டு என்னாச்சு?
2: இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம். அவரு அங்க ஓரமா போங்கடா, அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு.
0: நம்மளோட ரொம்ப ஆர்வமா வரேன்ற பேர்ல.
2: ஓகே, தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரு கேட்டலாம் பாருங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை பாலரங்கபுரம்ல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.
2: விளையாட ரெடியா இருக்கீங்க அப்ப?
3: ரெடியா இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கான 1, 2, 3, 4, 5 முதல்ல வேமா சொல்லுங்க.
3: 1, 2, 3, 4, 5
2: ஓகே. உங்களுக்கான 3வது வார்த்தை வானொலி, இப்ப சொல்லுங்க.
0: எழுதிக்கிட்டு
2: இருக்க. 4, 5 வானொலி எல்லாம் வேண்டாம். அதாவது நீங்க 6 ஒற்றைப்படைகளுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இப்ப 3வது நம்பருக்கு வானொலி சொல்லிட்டீங்கல்ல, இப்ப 5வது நம்பருக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை தரேன். 5வது நம்பருக்கு மதுரை. 1, 2 வானொலி, 4 மதுரை தான் சொல்லணும்.
0: என்ன நீங்க விளையாடுறீங்க?
2: நானே அவருக்கு விளையாடி காமிச்சுட்டு இருக்கேன். சரி,
0: இப்பவே கண்ணா கட்டுதே அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நன்றி நேபல் வந்தமைக்கு. அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களத்தில் 1, 2, 3, 4, 5 தாங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து விறுவிறுப்பாக விளையாண்டாங்க. சில நேர்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசி கொடுத்துட்டே இருந்தாலும் நம்ம விட மாட்டோம்.
1: கண்டிப்பாக
0: அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாரும் கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: சவுண்ட் கேட்கவே இல்லையா? இப்போ கேட்குதுங்களா உங்களுக்கு?
1: உங்கள் சவுண்ட் எங்களுக்கு நல்லா கேட்குதே.
2: ஹலோ,
1: கேட்குதாம்மா?
0: கேட்குதுங்களா?
1: சகுந்தலா தேவி ஜெய்ஹிந்த்புரம், சூப்பர். ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: 1, 2, 3, 4, 5.
0: ஓகே, உங்களுக்கான 4வது வார்த்தை வாங்க.
1: எங்க வரணும்?
0: இங்கதான், கேம்ல தான் வரணும்.
1: சிறப்பு.
2: வாங்க
0: வா.
2: வாங்க.
0: அதேதான், 4வது வார்த்தை வாங்க.
2: 1, 2, 3, 4, 5.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை 100.
2: நூறு.
0: நூறு. நூறு.
2: நூறு.
0: 3, 2, 3.
1: நாங்க நல்லா சத்தமா தான் பேசுறோம். இப்ப நீங்க வந்து 3வது வரக்கூடிய இடத்துல 2 அப்படின்னு சொல்லணும், 2வது வரக்கூடிய இடத்துல 3 அப்படின்னு
2: சொல்லணும்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: 3, 2, 5. 5 என்ன வைப்போம்? 5வது வார்த்தை போங்க.
1: எங்க போவாங்க?
0: இங்க இருந்து கேம் முடிச்சுட்டு நல்லா வெற்றிகரமா

0: போவாங்க.
1: சிறப்பு சொல்லுங்க பாப்போம்.
0: போங்க
2: போங்க.
0: இப்ப கரெக்டா அஞ்சு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: நூறு மூன்று இரண்டு வாங்க.
1: சூப்பர், அருமையா சொல்லிட்டாங்க.
0: இந்த நிகழ்ச்சியோட முதல் வெற்றியாளரே நீங்க தாங்க. முழுசா அருமையா
3: சொன்னீங்க.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வரக்கூடிய இடத்துல சரி அப்படின்னு சூப்பர். ஃபர்ஸ்ட் அதாவது முதல் இடத்துல அப்படியா அப்படின்னு சொல்லணும்.
0: அப்ப நாலாவது ஒரு இடத்துல முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் சொல்லுங்க.
1: அவங்க நம்மகிட்ட முடியாம போயிட போறாங்க.
0: முடியாமதான் முடிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என்ன அதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டீங்க? முதல்ல இருந்து சொல்லுங்க.
1: என்னமோ சொன்னே
2: வணக்கம் சரி முடியாது இதோ வந்துட்டேன்.
1: சூப்பர் சூப்பர்.
0: யோசிச்சு யோசிச்சு சொன்னாலும் ரொம்ப அருமையா சொல்லி
3: திருப்பி சொல்றேன்.
1: ஆமா, திருப்பி சொன்னாலும் கரெக்ட்டா சொல்றாங்க.
0: கரெக்ட்டா அருமையா சொல்றாங்க.
1: நன்றி நிமிஷம் வந்த மைக்கு.
2: நன்றி நன்றி சார்.

0: 4:16 ஆக போற இந்த நேரத்துல நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: வணக்கம். வந்த உடனே இணைப்புல இருந்து விலகிட்டாரு. தொடர்ந்து அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, அப்ப ஆட்டக்களத்துல 1, 2, 3, 4, 5, 6 விளையாண்டுகிட்டு இருக்கோம். விளையாட ரெடியா இருக்கீங்களா? கேம் என்னன்னு தெரியலையா? சரி சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? சரி, 1, 2, 3, 4, 5 டக்குனு நீங்க முதல் ஒரு தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணுக்கும் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை தருவேன். இப்போ 3க்கு ஒரு 2ன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1, 2, 2, 4, 5 அப்படி தான் சொல்லணும். புரிஞ்சா? புரிஞ்சு. அப்போ ரெடியாக இருக்கீங்களா விளையாட? சரி, உங்களுக்கான வார்த்தை 4 நம்பருக்கு பதிலாக திங்கள் அப்படின்னு சொல்லணும். திங்கள். திங்கக்கிழமை. திங்கள்.
1: செவ்வாய்
0: புதன் சொன்னே நானு.

0: சரி சரி, ரொம்ப ஆனால் அருமையாக விளாண்டிங்க, கேமு புரிஞ்சுக்கிட்டு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ இப்படி எப்படிங்க, இப்போது ஆட்டக்காலத்தில் 1, 2, 3, 4, 5 விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் ஒரு தடவை நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டறலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம்,
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன வச்சு போகலாம் இன்னைக்கு உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்னா நம்பர், நாலுக்கு பதிலா ஒன்னு சொல்லணும். ம், சரியா சொல்லிட்டீங்களே. அப்ப ரெண்டுக்கு பதிலா மூணு சொல்லுங்க. ரெண்டுக்கு பதிலா மூணு. ஓகே, ஆனா அஞ்சாவது வார்த்தைக்கு பதிலா அப்ப நாலு சொல்லுங்க. என்னங்க இப்படி குழப்பறீங்க, எனக்கு போட்டுங்கிறீங்களா? அப்ப ஆட்டையில அருமையா போயிட்டு இருக்கு. இப்ப ஒன்னா நம்பருக்கு பதிலா அஞ்சு சொல்லுங்க. ஓகே, என்னங்க இப்போ ரெண்டு, இப்போ மூணாவது வார்த்தை ஒன்று தான் மிச்சமாக இருக்குது, அதில் ஒரு ரெண்டை போட்டுருவோம். என்னங்க குழம்பிருவீங்கன்னு பார்த்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. டப்பு டப்புன்னு
1: பேப்பர் பென் வச்சுருக்கீங்க தானே?
0: எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கா?
1: ஆமாம்,
0: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க. சுமித்ரா, கொஞ்சம் சத்தமா பேசலாமே. சரி ஓகே, விளையாட்டு புரிஞ்சிருச்சா? விளையாடிடலாமா? சரி ஓகே. 1, 2, 5 டக்குன்னு
2: சொல்லுங்க.
1: சூப்பர். 4, அதாவது உங்களுக்கு டிஃபன் வகைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா? நல்லா சமைப்பீங்களா? சூப்பர். 4 வரக்கூடிய இடத்துல பூரி சொல்லுங்க. பூரி, பூரி. சரி, 2, அந்த இடத்துல இடியாப்பம் அப்படின்னு சொல்லணும். சிறப்பு. 1 வரக்கூடிய இடத்துல பொங்கல்.
2: பொங்கல், இடியாப்பம், பூரி, 5.
1: சிறப்பு. 5 வரக்கூடிய இடத்துல பரோட்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க.
2: பொங்கல், இடியாப்பம், பூரி, பரோட்டா.
1: சூப்பர்.
0: இருங்க, உங்களுக்கு 3 வரக்கூடிய இடத்துல பிரியாணி நான் கொடுக்குறேன்.
1: அது உங்களுக்கு பிடிக்குமோ?
0: ஆமாங்க.
1: சொல்லுங்க.
2: பொங்கல், இடியாப்பம், பிரியாணி, பூரி, பரோட்டா.
1: சூப்பர்.
0: என்ன வர நேர்களா பிடிச்சிட்டாங்க போல கேம். இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு
1: ரொம்பவே அழகா விளையாடுங்க. நன்றி நீப்பல் வந்து வைக்க. விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலத்துல என்னப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆட்டக்கலாம் ஆட்டக்கலத்தில் 1, 2, 3, 4, 5 தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாட கத்திருக்கும் அந்த நேர் யான்கிட்டலாம் வருக. வணக்கம். உங்களுக்கான வார்த்தைகள் கேளுங்க. முதல் 1, 2, 3, 4, 5 மூணாவது வார்த்தைக்கு பதிலாக வானொலி. அஞ்சாவது வார்த்தைக்கு பதிலா
1: மதுரை.
0: ரெண்டாவது வார்த்தைக்கு பதிலா மல்லிகை.
1: ரெண்டாவது வார்த்தை

0: சார்.
1: ம்,
0: ஒன்னு மதுரை, வானொலி, நாலு மதுரையா?
1: இப்பதான் தப்பு கண்டுபிடிச்சிங்க. அஞ்சாவது வார்த்தை தான் மதுரை, ரெண்டாவது வார்த்தை நான் உங்களுக்கு மல்லிகை சொன்னேன். ஐயோ சரி, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. இணைப்பில் வந்த மிக்க நன்றி.
2: ஸோ வர நேர்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இதை தான் சொல்லணுமா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அவங்க பக்கனு பிடிச்சி சூப்பராக சொல்லிட்டாங்க இல்லையா?
1: கண்டிப்பாக ரொம்ப அருமையாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து
2: அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மற்றும் ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நேரமாலை 4:28 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
3: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் புகாரி, நான் வந்து ஒரு யூடியூபரா இருக்கிறேன். சோ 90 வருஷமா ஒரு நிறுவனம், அதுவும் மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் தொடர்ந்து பயனுள்ள நிகழ்வுகளை தெரிவிக்கிற ஒரு ஊடகத்திற்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: என்னோட பேர் பி ராஜசவுந்தரபாண்டியன், மனநல ஆலோசகர். அகில இந்திய வானொலி வந்து தன்னோட 90வது ஆண்டு நிறைவே கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இங்க மனநலம் சார்ந்து பேச வேண்டிய தலைப்பை வந்து நிறைய பேர் இன்னும் தவிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த வானொலி மூலியமா இந்த மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மக்கள்கிட்டையும் போய் லட்சக்கணக்கான பேர்ட்ட சேர்ந்தது எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னைக்கு தொலைக்காட்சி இணையம் அப்படின்னு நிறைய வளர்ந்தாலும் இந்த வானொலியின் ஒளி மக்களின் மனதை தொடுது பார்த்தீங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு. 90 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த வானொலி இன்னும் பல வருஷம் மக்களின் மனதை தொட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Apply.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டு இருக்காங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களத்தில் நம்ம விளையாண்டு இருக்கோம்.
1: 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6
0: ஆமாங்க, 1, 2, 3, 4, 5, 6 தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். உங்க கூட நல்லா அருமையாக விளையாண்டு நிறைய நேரில் ஜெயிச்சிங்க. இப்போ நம்ம கூட ஜெயிக்கிறக்கண்டி வர அந்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். ஏ இவ்வளோ சோகம்?
0: அமைதி.
2: எங்கம்மா? கண்ணம்மா, நிகழ்ச்சி
3: கேட்டுட்டுருக்கீங்களா?
2: விளையாடிடலாமா? சூப்பர். 1-5 வரைக்கும் டக்குன்னு நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ
0: உங்களுக்கான வார்த்தை, நாளுக்கு பதிலா மகன் அப்படின்னு சொல்லணும்.
3: 1, 2, 3, 5
0: பதிலா மகள் அப்படின்னு சொல்லணும்.
3: 1, 2, 3 மகன் மகள்.
0: 2 பதிலா பாட்டி அப்படின்னு சொல்லணும்.
3: 1, 2, 3 மகன் மகள்.
0: 1 பதிலா அம்மா அப்படின்னு சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு எளிமையா சொல்லிட்டீங்க? சரி, 3 பதிலா தாத்தா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம் போல, ரொம்ப அருமையான சொல்லிட்டீங்க. இனிப்பில் வந்து நன்றி, ரொம்ப அருமையா விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஆட்டக்களம் ஆட்டக்களத்துல
1: 1, 2, 3, 4, 5, 6
0: தொடர்ந்து நம்ம கூட விளையாட காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: என்ன ஒரே பாசமலையா பொழிஞ்சிட்டீங்க பிள்ளை? அம்மா அப்பா
0: குடும்பமா? ஒரு குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு கொண்டு போலான்னு.
2: ஓ அப்படி, சூப்பர்.
0: வருக, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டம் எம்லேஸ்வரத்திலிருந்து சுமதி.
2: சுமதி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். விளையாடிடலாமா?
4: விளையாடலாம்.
2: சரி, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1-5 சிறப்பு. சரி, இப்ப 3 இடத்துல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லணும். அத வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் முதல் இடத்துல கல கல கல அப்படின்னு சொல்லணும்.

0: சிறப்பு. இரண்டாவது இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஓஹோ அப்படின்னு சொல்லணும். மூணா டக்குன்னு மாத்திட்டாங்க. சரி ஓகே. ஐந்தாவது இடத்துல ஆமா அப்படின்னு சொல்லணும். அந்த
1: எக்ஸ்பிரஷன்
0: சொல்லவே இல்ல, நீங்க வந்து மூணுன்னு சொல்லிட்டு நான்காவது இடத்துல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, ரொம்பவே அருமையான முயற்சி. நன்றி நிபுல் வந்து மைக்கு.
2: தொடர்ந்து நம்ம கூட விளையாட காத்திருக்கும் அந்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம் காசிமாயன், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஆட்டக்களத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு தான் விளையாண்டு இருக்கோம். விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: காசிமாயன், இப்பதான் நிகழ்ச்சியில பேசுறீங்களா?
1: என்ன சொல்லிட்டீங்க
0: ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐம்பத்தஞ்சு சொல்லணும். ஐயா, இதுக்கு முன்னாடி நிறைய நேர்கள் விளையாடுனாங்க.
2: ஜெயிச்சிட்டு போடாங்க. சரி, 1 2 55 4 5 தான் இப்போ உங்களுக்கு. அஞ்சுக்கு பதிலா 11 சொல்லணும்.
1: 11?
2: ஆமா. இப்ப டக்குன்னு சொல்லுங்க.
1: 1 2 3 4 11.
2: இல்லையா, 55 விட்டுட்டீங்களே.
0: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நேபல் வந்தமைக்கு. அடுத்த நேருக்கு வழிபெற்றலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுட்டு இருக்கோங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களத்தில் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கூட நீங்கள் விளையாட அழைக்கலாம். மதுரை முன்னிப்பான 0-4-5-2 தொடர்ந்து 25-30-170 புதிதாக பேசி வரும் நேர்களும் 25-30-171 கூட ஏற்கனவே பேசிய அத்துணை நேர்களும் அழைக்கலாம். அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் அந்த நேர் யான் கிட்டலாம். வருக வணக்கம். வணக்கம். 1 2 3 4 5 விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: முதல் வார்த்தை அப்படியா? முதல் வார்த்தை தானே நான் சொன்னேன்.
2: ஒன்னு பதிலா?
0: ஆமா.
1: அப்படியா?
2: அப்படியாக்கு அப்புறம் 2 3 4 5 இதெல்லாம் சொல்லுங்க.
0: சரி ஓகே ஓகே ஓகே. நான்காவது வார்த்தை முடியாது.
1: என்னமா புயலாமா?
0: நான் முடியாது முடியாது
1: முடியாது.
0: ம்,
1: அப்படியா? 2 3
2: முடியவே முடியாதுன்னு சொல்லுங்க.
0: என்னங்க நீங்க ஹெல்ப் பண்றீங்க?
2: அவல்ல அவர் கொஞ்சம் முடி.
0: ஆ சரி ஓகே. இப்ப இரண்டாவது வார்த்தை வணக்கம்.
1: அப்படியா? வணக்கம் 3
0: என்னப்போ சொன்னாங்களே,
2: இன்னும் மறந்துட்டோமே. என்னப்பா ஒன்னு ஞாபகம் இன்னொன்னு சொல்லி புரியுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இடைப்பில் வந்து பிக்கிறேன். ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. தொடர்ந்து நம்ம கூட ஆட்டக்களத்துல 1 2 3 4 5 விளையாட காத்திருக்கும் நேர் யாரும் கேட்கலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம், இடைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: நம்ம எஃப்எம் நம்மளுக்கே போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க.
0: நம்ம குரல் நமக்கே கேக்குது. பேசலாம், வணக்கம்.

0: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. சரி, தொடர்ந்து நிறைய நேர்கள்ட்ட பேசிட்டோம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா, சூப்பரா ஒரு பாடலை கேட்டு ரெஃப்ரெஷ்ஷா நம்ம ஆட்டக்காலத்தை மீண்டும் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

இப்படி சூடு.

0: என்ன ஸ்பெஷல்
1: ஆமாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு தான் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டக்காலத்தில் ரொம்ப அருமையாக நேர்கள் விளாண்டு ஜெயிக்கிறாங்க, சில பேர் எங்களையும் குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம கூட விளையாட பார்த்துருக்கோம் நேர் யான் கிட்டலாம் வருக. வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: சரி, இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். விளையாட ரெடியாக இருக்கீங்களா?
0: என்ன வெறும் இல்ல?

0: ஆமாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு நின்று தான் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டக்காலத்தில் ரொம்ப அருமையாக நேர்கள் விளாண்டு ஜெயிக்கிறாங்க, சில பேர் எங்களையும் குழப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம கூட விளையாட பார்த்துருக்கோம் நேர்யான்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சரி, இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். விளையாட ரெடியாக இருக்கீங்களா?
1: அதான் ரெடியாக இருக்கேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு
0: பாருங்களேன், நம்ம கேட்கவே வேணாம்,
2: பதிலே சொல்லல, ஸ்ட்ரைட்டா கேம்ல இறங்கிட்டாங்க.
0: அதே மாதிரி உங்களுக்கான அஞ்சாவது வார்த்தை இல்ல.
1: அது இல்லையா?
0: இல்லை.
1: இல்ல இல்லை.
2: என்ன வெறும் இல்ல மட்டும் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, கொஞ்சம் நீ பேசற கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதனால திரும்ப கேட்டா கன்ஃபர்மேஷனுக்கு.
0: அதாவது அஞ்சாவது வார்த்தை இல்லை.
1: இல்லை. ஓகே. 1 2 3 4 இல்லை.
0: நானாவது வார்த்தை இல்லையா? நாலாவது வார்த்தை இல்லையா?
1: 1 2 3 இல்லையா? 5 இல்லை.
0: 5 சொல்லக்கூடாது.
3: திருப்பி சொல்றேன்,
0: 5 சொல்லக்கூடாது, இல்ல மட்டும் தான் சொல்லணும்.
1: சரி, இல்லை.
0: உங்களுக்கான முதல் வார்த்தை முடியுமா?
1: முடியுமா? 2 3 இல்லையா? இல்லை.
0: ஓகே. மூணாவது வார்த்தை ஆமாவா?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ஹலோ, நான் உங்க மதுரையில இருந்து பேசுறேன். வள்ளி பேசுறேன். பேர் வள்ளி.
2: வள்ளி, கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சரி, ஓகே, ஆரம்பிங்க. 1 2 5
4: 1 2 3 4 5
2: சரி, ஓகே. இப்ப மூன்றாவது வரக்கூடிய இடத்துல சரி அப்படின்னு சொல்லணும்.
4: 1 2 சரி 4 5
2: அதே ஃப்ளோல போங்க. சரின்னு சொல்லக்கூடாது, சரி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா?
4: ஓகே.
2: சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அப்படியா?
4: நாலு
2: ஓடிருச்சு. ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நிபுல் வந்தமைக்கு.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 இது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் நம்ம கூட இணையாக கத்திருக்கும் நேர்யான் கேட்டலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்கம்மா, பேசலாம்.
0: நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க நினைக்கிறேன். இணைப்பில் வந்துட்டீங்க, வணக்கம்.
2: சரி, இணைப்புலேருந்து விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீநாத், அதாவது அடுத்து வந்து 5:02 மாலை தென்றல் இருக்கா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
0: இன்னைக்கு மாலை தென்றலில் எப்பயும் போல தான் நல்ல இனிமையான பாடல்கள் கேட்டு இணைந்திருக்கலாம் நேயர்கள். ஒரு மனதுக்கு இதம் தரக்கூடிய பாடல்கள் இன்னைக்கு மாலை தென்றலில் கேட்கலாம்.
2: மாலை தென்றலுக்கு லிங்க் கொடுத்துட்டு இருக்கும் போதே அடுத்த நேர் வந்துட்டாங்க விளையாடுறதுக்காக. யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கமலகிருஷ்ணன் சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
0: இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான 1 2 3 4 5 விளையாட ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கேன்.
0: சரி, 1 2 3 4 5 டக்குன்னு சொல்லுங்க.
5: 1 2 3 4 5
0: ஓகே. உங்களுக்கான மூணாவது எண்ணுக்கு பதிலா 55.
5: 55ங்களா?
0: ம்,
5: சரி, சொல்லிடுங்களா?
0: சொல்லுங்க.
5: 55 2 3 4 5
0: என்னங்க, மூணாவதுக்கு பதிலாக தானே 55
5: சொன்னேன்.
0: ஆமா, ஏன் ஒன்னாவது நினைச்சிட்டீங்களா? சரி சரி, மூணாவதுக்கு 55. இப்ப அஞ்சாவதுக்கு
5: 11
0: சொல்லுங்க. இப்ப நீங்க தான் சொல்லணும்.
5: 1 2
0: இப்போ ரெண்டாவது வார்த்தைக்கு பதிலாக 88.
5: சரி, 1 28 55 4 11
0: என்னங்க 88 சொன்னேன், அதில் 50 கழிச்சு 88 போயிட்டீங்க.
5: 28 சொன்னேன், சரியா கேட்டேன்.

0: சரி சரி, அதாவது 88 அது. நல்லா விளையாண்டீங்க.
1: 88ங்களா?
0: ஆமாங்க, 88 தான் சொன்னேன்.
2: சரி ஓகே, கொஞ்சம் கூர்மையா கவனிச்சு என்ன சொல்றோம் அப்படின்றத கவனிச்சு விளையாண்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நன்றி நேபல் வந்தமைக்கு.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாண்டுக்கிட்டு இருக்கோங்க. ஆட்டக்களம் ஆட்டக்களத்தில் 1, 2, 3, 4, 5 விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வேற வந்துட்டு இருக்கோம். இன்னும்
2: விளையாட காத்திருக்கும் அடுத்த நேர் யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அருமையா இருக்கும், அதே புன்னகையோட விளையாடிடலாமா?
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு. இப்ப விளையாட ரெடியா இருக்கீங்களா ஆட்டக்களத்துல?
1: 1, 2, 3, 4, 5
2: சிறப்பு. 4வது இடத்துல பகல் அப்படின்னு சொல்லணும். பகல்
1: 1, 2, 3, 4, 5
2: சிறப்பு. 2வது இடத்துல நள்ளிரவு
1: 1, 3
2: என்னது மறுபடியும் சொல்லுங்க?
0: இல்லை, கொஞ்சம் பகலாக இருக்கிறதால பகல் 2 வாட்டி சொல்லலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல.
2: இல்லை, 2 மணின்றனால பகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல நான் நினச்சேன். 4வது வர இடத்துல தானே நம்ம பகல்னு சொல்லியிருந்தோம்.
0: 2க்கு என்ன சொல்லியிருந்தோம்?
2: 2க்கு நள்ளிரவு அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: 1 நள்ளிரவு 3
0: பகல். பகலுக்கு அப்புறம் என்ன வரும்?
2: 5. நோ கன்ஃபியூஷன், நாங்கள் எதுவுமே சொல்லலாங்க. சரி ஓகேமா, இப்ப 5வது இடத்துல விடியற் காலை அப்படின்னு சொல்லணும்.
0: 1, 4, 3, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5
2: நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல், நாங்க கேட்கவே இல்லையே, விளையாட மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்றைய ஆட்டக்களத்துல நம்ம விளையாண்டு முடிச்சது
3: 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6.
2: ஸோ பங்கு பெற்ற எல்லா நேர்களுமே ரொம்பவே அருமையாக விளையாடி முடிச்சாங்க இல்லையா?
0: கண்டிப்பாக எல்லாருமே அருமையாக விளையாண்டாங்க, விளையாட முயற்சியும் செஞ்சாங்க. எல்லா நேர்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம்.
2: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆடலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: ஸ்ரீநாத்.
2: நன்றி நேர்களே.

கலிஜி கலிஜின்னு கிராக்கி விட்டா சாலுமா. அரிக்கல் கறிக்கல் கொத்து விட்டா கலகல்ல.

0: சின்ன பல பலக்குது மிட்டாம லோக்கலே.
1: தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலைத்தன்று. மாலைத்தன்றில் மனதிற்கு இதம் தரும் பாடலாய் இன்று கேட்டு ரசிக்கலாம் முதல் பாடல்.

0: என் பேர் அலமு. 90 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஆகாஷவாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகாஷவாணியில் நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் எனக்கு நேயர் விருப்பங்கள் அவங்க இமீடியட்டாக பூர்த்தி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்பையும் நிறைய வெளியிடங்களில் நிறைய பேர் 103.3 தன்னை மறந்து கேட்டு ரசிப்பதை நான் நிறைய பார்த்து வியந்திருக்கேன். நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால என்னுடைய ஈவினிங்ஸ் எப்பயுமே ரேடியோ ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக இருந்திருக்கு. அதுலேயும் பட்டாம்பூச்சிகள் அப்புறம் ஆட்டக்களம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
7: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக கேட்கலாம் மதுரை மறிக்குழந்து வாசமாக எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி 90வது வயது கொண்டாட்டத்திற்கான தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள்.
1: இன்று ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவையோட 90வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது. தகவலோட இணைந்து ஒவ்வொருவரோட தரமான வாழ்க்கைக்கு தனது பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து இருக்கிறது. இன்னும் தனது சேவையை தொடர என்னோட வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் இசை தென்றலாய் அடுத்து வருகின்ற பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இசை திண்டலாய் மாலை திண்டலில் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நாம கேட்க போகிற பாடல் தேவ அவர்களின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் அமைந்த பாடலாய் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்து வரும் பாடலாய் கேட்டு ரசிக்கலாம் சோக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: வணக்கம், நான் மகேஸ்வரன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேளாண் அறிவியல் மையத்தில் உளவியல் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிகிறேன். 8/6/2026 இன்று 90th ஆண்டை நிறைவு செய்யும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை எனக்கு வழங்கிய ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மற்றும் பண்ணை பிரிவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் காலங்களிலும் விவசாயிகளுக்கு தேவையான புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள், சந்தை நிலவரங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தகுந்த நேரத்தில் வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரம் முன்னேற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மேலும் சிறந்து விளங்குவதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

நேர்கள் கேட்டு நின்றிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்த ஒரு சூப்பரான பாடலாக கேட்டு ரசிக்கலாம் தவசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் நீ ஒருவாயின. திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் ஸ்ரீநாத்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

முதலாவது சேவை செய்தி. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்த உள்ள குரூப் 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் பட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB, SSC மற்றும் RRB போன்ற பல்வேறு தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு தொடர்ந்து இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மையத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து புத்தகங்கள் அடங்கிய நவீன நூலகம் மற்றும் அதிவேக வைஃபை வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகம் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குரூப் 1 பணிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இம்மாதம் 23 அன்று வெளியிடப்பட உள்ளது. இத்தேர்வின் முதல் நிலை தேர்வுக்கு தயாராகும் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தொடங்கப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் சிறந்த மற்றும் திறன் வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளன. மேலும் தேர்வுகளுக்கு விலையில்லா பாடக்குறிப்புகள், பாட வாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள தேர்வர்கள் கீழே உள்ள விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். கூகுள் லிங்க் https://forms.gle/izuhwwsg/jezk7wmnr9 என்ற இணைய பக்கத்தில் பதிவு செய்யலாம். மேலும் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம். தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் சென்றும் விண்ணப்பிக்கலாம். எனவே விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் தகுதியுடைய தேர்வர்கள் அனைவரும் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10.

ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெய்வீக கானங்களால் உங்கள் இல்லம் தேடி பிரகாசிக்க வருகிறது விளக்கேற்றும் வேளை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஒளிச்சுடராய் பிரகாசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:45 அந்தி பூக்கள், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்றிரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்னா பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், தாவர வைரஸ்கள் தகவல் வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக் கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி பூமி பாலகன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித வளர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். இன்றிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்சை கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4,00,000 மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வரலாம். கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
1: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக்க அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக்க அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக்க அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3 இன்று 5 இழப்பிற்கு 113 என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 குல்தீப் யாதவ் 3 வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 இழப்பிற்கு 564 எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங், ஸ்வீடனின் ஆந்திரே

ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41. இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி 90.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 36 June 8 இந்திய திருநாட்டில் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் விதமாக ஓங்கி ஒழிக்க துவங்கியது ஆகாஷ்வாணி. ஆகாஷ்வாணி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையிலிருந்து வார்த்தெடுக்கப்பட்டு செவ்வனே சூட்டப்பட்ட அழகிய சொல். இதற்கு வானிலிருந்து வரும் குரல் என்று பொருள். அது வானெங்கும் இன்னும் நட்சத்திர ஜாலமாய் இந்தியாவின் மூளை முடுக்கெங்கும் கூக்குரலாய் தீப்பொறியாய் மக்களின் செவிகளில் இன்றளவும் சென்று சேர்ந்து வெற்றி முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி, இது இந்தியர்களின் இதய துடிப்பு. இந்தியர்களுக்காக படைக்கப்பட்ட அற்புத படைப்பு. சப்த ஸ்வரங்களின் அதிர்வனில் கேட்டிடும் ரீங்கார மயக்கம் இந்தியாவின் சுதந்திர காற்றில் வீசியது ஆகாஷ்வாணி என்ற காற்றலை வழியாக.
1: என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்கேன்னு
2: சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியும்.
0: ஆகாஷ்வாணி எனும் வானொலி, இது செவிகளில் கேட்டிடும் வானில் தோன்றும் வண்ணங்களின் துளி. நட்சத்திர பூக்களுக்கு வானவெளியின் நிறம் கொண்டு ஜாலமிட்டால் அங்கு ஆகாஷ்வாணியின் குரல் கேட்டிடும். இசை தூரல் ஆயிரம் இன்பமலை தூவிடும், காற்றினில் கேட்கும் கீதமும் புது பாடல் பாடிடும் ஆகாஷ்வாணியின் அலைவரிசைகளில். அரங்கம் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம், இசை, அறிவியல், நாடகம், தொழில்நுட்பம் என அனைத்திலும் சென்று சேர்ந்து அவற்றை ஆரத்தழுவி அதனை கேட்டறிந்து இந்தியர்களின் செவிகளில் தேனாக பாய்ச்சிடும் ஓர் அமுத சுரபி ஆகாஷ்வாணி. திரும்பி பார்த்தால் இத்தனை ஆண்டுகளா என காலமே வியந்திடும் வயது. இது முதிர்ச்சிக்கான வயது, அன்பின் அரவணைப்பான வயது, அனுபவத்தின் வயது. இது நாட்டின் பெருமை பேசும் வயது. ஆம், இன்றை தொட்டு இதற்கு 90 வயது. ஆகாஷ்வாணிக்கு வயது 90. ஆகாஷ்வாணியை வாழ்த்திடுவோம், கேட்டிடுவோம், ரசித்தபடி மகிழ்ந்திடுவோம்.

0: ஆகாஷ்வாணி மனதை விட்டு நீங்கிடாத அழகிய நினைவுகள். நீ
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் மாலை 6:45. மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களை போல் அழகிய கானங்களால் மனம் கமல காத்திருக்கிறது அந்தி பூக்கள். இன்றைய அந்தி பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இரவு 7 மணியில் உங்களின் பொழுதை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆந்தி பூக்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 7:06. ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் கொண்டாட்டத்தின் பகுதியாக கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி 90வது வயது கொண்டாட்டத்திற்கான தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் பொது மருத்துவர் எம் அம்ஜத் ஹாசன் அவர்கள்.
1: இன்று ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவையோட 90வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது. தகவலோட இணைந்து ஒவ்வொருவரோட தரமான வாழ்க்கைக்கு தனது பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து இருக்கிறது. இன்னும் தனது சேவையை தொடர என்னோட வாழ்த்துக்கள்.

அலங்காநல்லூர்லேருந்து அரேந்திரராஜ் பேசுகிறேன். நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன் அலங்காநல்லூரில். ஆகாஷ்வாணியில் நிறைய நிகழ்ச்சிகள் நான் கேட்டிருக்கேன். இப்போ ஆகாஷ்வாணி வந்து 90வது ஆண்டு நிறைவு பெற்றதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.

0: வணக்கம், நான் மதுரையிலிருந்து ஆகாஷ்வாணியின் ரசிகன் கிருத்திக் ராஜ் பேசுகிறேன். நமது ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் நிறைவு செய்து 91வது ஆண்டில் தளம் பதிப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்கக்கா.

0: இதுவரை அழகிய காணங்களாய் வளம் வந்த அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சுகளுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது நாமக்கல் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வழங்குபவர் எஸ் கண்ணன்.
2: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுயஉதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன்

0: நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கும்

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்புமிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லபாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் தீக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசு

அரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் ஹிட்டான புது பாடல்களின் வரிசையாக பாட்டு இது ஹிட்டு. பாடுது கிட்டல நாம கேட்க போற முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

இனிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர், வானொலி 90. இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய தடவை சொன்னது தான், வானொலி கேட்கும் நேரம் என் வாழ்க்கையில் உன்னதமான நேரம். வைரமுத்து அவர்களோட வரி தான் நினைவுக்கு வருது. எங்களோட 35 வருட வாழ்க்கையில் வானொலி என் வாழ்க்கையோடே இணைந்தது. வானொலி கேட்டால் தான் அந்த பொழுதே ரொம்ப இனிமையாக இருக்கும். மென்மேலும் நிகழ்ச்சிகளை தருவதற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மத்தியாலை மற்றும் பண்பலைக்கு எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இதுகிட்டல நாம கேட்க போகிற அடுத்த பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு திட்டத்தில் அடுத்த பாடலாக கேட்கலாம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இதுகிட்ட நாம கேட்க போற அடுத்த பாடல் தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இனி தொடர்ந்து கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05. வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக உங்களுக்கான குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி தான் வளம் பெற காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டாக இருப்பீங்களையா? இவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ ஆகலாமே, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04-5-2 என்ற மதுரையின் முன்னணி தொட்டு 25-30-170 அறிமுக குழந்தைகளும், நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோமே அப்படின்ற குழந்தைகள் அழைக்கலாம் 25-30-171. பட்டாம்பூச்சியில வந்து உங்களோட திறமைகளை வெளிக்காட்டலாம், உங்களுடைய விருப்பப்படலை கேட்டு மகிழலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்களோட பேசுறதுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் நான் தமிழ்செல்வி.

0: என் பெயர் சி அரியரும் சுதன். நீங்கள் அப்பா தினமும் ஆகாஷ்வாணி கேட்பாங்க, அதை நாங்களும் கேட்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஆகாஷ்வாணி, மேலும் சேவை தொடரட்டும்.
1: வணக்கம், என் பெயர் மாய சுதர்ஷனா, நான் பஸ்டாண்ட் படிக்கிறேன். குழந்தைக்கு வயது 90. இந்த 90 பையனத்துல நானும் இருக்கேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையா இருக்கு. ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்துக்கள். கூந்தல் நகைச்சியை நான் பண்ணிக்கிட்டது ரொம்ப ஹாப்பி. பட்டாம்பூச்சியும் பங்கேற்றுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வாணிகளுக்கு வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், நான் மதுரை மாடக்குளம் பகுதியை சேர்ந்த நபர். என்னுடைய பேர் நவநீத கிருஷ்ணன். மதுரையில் மாவட்ட செய்தியாளராக தமிழகத்திலிருந்து முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சியுடைய செய்தியாளராக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாததில்ல, ஊடகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக செய்திகள் அப்டேட்டாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொருடன் ட்ராவல் பண்ணும்போது அந்த கிடைக்கிற கேப்பில் சுற்றி என்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, உதாரணத்துக்கு வானொலியில் என்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளால் கேட்க முடியும். பண்டைய காலத்து மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட நாங்கள்லாம் இப்போ 80s கிட்ஸாக இருக்கும். அன்னைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரேடியோ இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயம். வந்து அவங்க வீட்டில் நியூஸ் ஓடுது, இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்வாங்க. காலையில வந்து சூரியன் உதயம் ஆகுதோ இல்லையோ அந்த ரேடியோல அந்த கேட்கக்கூடிய அந்த நியூஸுக்காகவே ஒரு கூட்டம் கூடியிருப்பாங்க. அதே மாதிரி கிராமப்புற வாழ்க்கையில வாழ்ந்தவனால அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சாவடியில வந்து அந்த நியூஸ் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ரேடியோ வச்சு எல்லாருமே அமைதியாக அந்த கேட்கறதும், அந்த இசைப்பாடல் குறிப்பாக அந்த பக்தி பாடல்கள் ஒலிக்கும் போது அதை அமைதியாக கேட்கறதும், அதே மாதிரி பள்ளி தேர்வு முடிவுகள், இந்த பரபரப்பான சூழ்நிலையில சினிமா செய்திகள், சுவாரஸ்யமான மதுரை, தெரிஞ்ச நம்மளுடைய மதுரையில தெரியாத விஷயங்கள், இப்படியாக வானொலி மூலமாக இன்னைக்கு என்னதான் டிஜிட்டல் உலகம் இருந்தாலும் செவி வழியாக நம்ம மனதிற்கு இதமான தகவல்களை கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகாஷவாணி, ஆகாசம் சொல்லக்கூடிய வகையில வானிலிருந்து வந்தாலும் மக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய 90 கடந்திருக்கக்கூடிய இந்த ஆகாஷவாணிக்கு மதுரையின் மைந்தனாக குறிப்பாக கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கீழடி எனது பூர்வீகம் சொல்லலாம். அந்த வகையில தமிழர்களின் தொன்மையான முதன்மையான நகர நாகரீகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அந்த கீழடியின் மைந்தனாக என்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தனா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: வானொலிக்கு வாழ்த்துக்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3
0: இதை எப்பவுமே நான் கேட்டுக்கிட்டேன்.

பண்ணிருப்பேன். இது கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போடுறாங்க. பட்டா பூச்சி நிகழ்ச்சியில என்னைய மாதிரி நிறைய குழந்தைங்க பேசியிருக்காங்க. நானும் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டிருக்கேன். பூந்தொரி, நான் பேசினது ரொம்ப பிடிமா இருக்கு. வானூருக்கு வயிறு 90. இந்த 90 ஆள் பயணத்துல நானும் இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் கேக்குறேன் வானொலி. நீங்க எல்லாரும் வானொலி கேளுங்க.

வணக்கம். நான் ஸ்னேகா சின்னையன், வளர்ந்து வரும் கவிஞர் மற்றும் பேச்சாளர். காற்றலைகளின் வழியே காலம் கடந்து கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளது ஆகாசவாணி. 90 இயர்ஸ் ஆஃப் ஆகாசவாணி. செய்திகள், இசை, இலக்கியம் என அன்றும் இன்றும் என்றும் இந்திய பண்பாட்டின் குரலாய் ஒழிக்கும் நமது ஆகாசவாணி அதிகாலை பொழுதை சுப்பிரபாதம் மற்றும் செய்திகளோடு அழகாக்கி அன்றாட வாழ்வின் அங்கமாக மாறிய ஆகாசவாணியின் அனைத்து அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு என் நெஞ்சம் நிறைந்த ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் உங்களின் அதிகாரப்பூர்வமான அறிவுபூர்வமான கலைநயமிக்க சேவை என்றும் தொடரட்டும் என்று மனதார மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட பேச ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஒரு குட்டி. என்ன சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க மறுபடியும். சரி ஓகே. என்ன பேர் கூட அம்மா தான் உங்களுக்கு சொல்லி தராங்களா? எத்தனை படிக்கிறீங்க நீங்க? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுறீங்களா? சூப்பர், சொல்லுங்க.
1: சேலத்து மாம்பழம், சிட்டிக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம், தங்க நிற மாம்பழம், உங்களுக்கும் வேணுமா? இங்கே ஓடி வாங்க,
0: பங்கு போட்டு தின்னலாம். சூப்பரா பாடிட்டீங்க. அதுவும் சீசன் வேற. வீட்டுல எல்லாம் மாம்பழம் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள முதல் குழந்தை வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: கோல்டன்
0: ஸ்பரோவா. ஓகே, நன்றி நிபுல் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் இதோ இசைக்க காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில்.
2: வாக்கிங் ஸ்லோமோ, மனசுல சோகம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த பாப்பா பேசுனதை கேட்டு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா 04452 என்ற மதுரை என் முன்னிப்பை தொட்டு 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பங்கேற்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து

எட்டத்தைக்கும் இசை அழுத்துக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 8:22 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இதுவரை குழந்தைகளின் நிகழ்ச்சியாய் வளம் வந்த பட்டாமூச்சிகள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி குழந்தைகளே. நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல் இன்றைய

0: நிகழ்ச்சியில் தாவர வைரஸ்கள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள்.
1: வைரஸ் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2019 சீனாவில் இருக்கக்கூடிய ஊகான் மாநிலத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு வைரஸ் பரவிச்சு கிட்டத்தட்ட மனிதர்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ், COVID-19 அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம அனைவரும் வைரஸ் என்ற சொல்ல ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தோம். COVID-19 காரணமாக பல நாடுகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பள்ளிகள், கல்லூரிகள், தொழில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு மனிதர்கள் வீடுகளில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு வைரஸ் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மளுக்கு அந்த கொரோனா வைரஸ் பற்றின ஒரு ஞாபகம் தான் வரும். அப்போ இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விஷயம். உண்மையான அனுபவம் வந்து நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, ஒரு சின்ன வைரஸ் உலகையே முடக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. இந்த வைரஸ் அப்படின்றது மனிதர்களுக்கு தான் பரவும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கும் இந்த வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது பலருக்கு தெரியாத ஒரு உண்மை. மனிதர்களில் நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள் போலவே தாவரங்களிலும் பல்வேறு வைரஸ்கள் தாக்கி நோயை ஏற்படுத்தி பயிர் வளர்ச்சியை பாதித்து விவசாய உற்பத்தியை குறைக்கின்றன. கொரோனா காலத்தில் வந்துட்டு நம்ம பரவல், தடுப்பு, பாதுகாப்பு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தேவையான அர்த்தத்தை நம்ம ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த தாவர வைரஸ்கள்லையும் பரவல் முறைகள், தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வைரஸை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆனால் வைரஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கோ. ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் நம்ம டொபாக்கோ புகையிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த புகையிலை பயிர் வந்துட்டு ஒரு பணப்பயிர். இந்த புகையிலை பயிர்களில் ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான நோய் வந்துட்டு பார்த்தாங்க. ஸோ இதில் பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த மொசைக் பேட்டர்ன் மாதிரி அது தோன்றுச்சு. அது ஒரு டிசீஸ், நோய். இந்த நோய் தான் பின்னாடி டொபாக்கோ மொசைக் வைரஸ், டொபாக்கோ மொசைக் டிசீஸ் என்று சொன்னாங்க. சில அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐவோனாஸ்கியம் அப்படின்னு சொல்லுவோம், டிமிட்ரி ஐவோனாஸ்கி. இவர் ஒரு ரஷ்ய விஞ்ஞானி, புகையிலை தாவரத்தை பற்றின ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஞ்ஞானியும் கூட, தாவரவியலாளர். நோயுற்ற அந்த புகையிலை தாவரத்தை எடுத்து அந்த நோய் பாதிக்கப்பட்ட பகுதியை ஐசோலேட் பண்ணி அதோட சாரை வடிகட்டி எடுக்கிறாரு. அதிலிருந்து பாக்டீரியாவை தடுக்கக்கூடிய ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இதை வடிகட்டுறாரு. வடிகட்டின பிறகு அந்த நோய் வந்துட்டு பரவுது. இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து பாக்டீரியாவோட ஒரு சின்ன உயிரினம். பாக்டீரியாவை நம்ம ஒப்பிடுறப்போ பாக்டீரியாவை காட்டிலும் மிகச்சிறிய உயிரினம் வைரஸ்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதில் முக்கியமாக இன்னொரு சயின்டிஸ்ட் பற்றி நம்ம சொல்லணும், பெய்ஜர்னிக். ஏன் சார் இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பெய்ஜர்னிக் தான் நம்மளுக்கு இந்த வைரஸ் அப்படின்ற வார்த்தையவே கொண்டு வந்தார். அதுக்கு பெயரிட்டவர் இந்த பெய்ஜர்னிக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி. இவர் டச்சு விஞ்ஞானின்னு சொல்லுவோம். 1898ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாரு. அந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து அதை பிரித்து எடுக்கிறாரு. அதோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரவம் மாதிரி தொற்று ஏற்படுத்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு திரவமாக இருக்குது. அதுக்கு அவர் எப்படி பேர் கொடுத்தாரு அப்படின்னா, தொற்றும் உயிர் திரவம் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குறாரு. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, கண்டாஜியம் விவியம் ஃப்ளூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் பின்னாடி அவர் வைரஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்தார். இந்த மாதிரியான ஒரு சில தாவரவியல் விஞ்ஞானிகள் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை ஐசோலேட் பண்ணி தன்னிச்சைப்படுத்தி அதே பெயர்லாம் கொடுத்தாங்க. முதல்ல தன்னிச்சைப்படுத்தப்பட்ட தாவர செல்கள்லேருந்து, பாதிக்கப்பட்ட செல்கள்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட வைரஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே தாவரங்களை பாதித்த ஒரு வைரஸ் தான். உலகத்திலே முதல்ல வைரஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னிச்சைப்படுத்துகிறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க. அப்படி ஐசோலேட் பண்ண ஒரு வைரஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை தான் முத கிறிஸ்டல் ஃபார்மில், படிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ வைரஸ் பற்றின அந்த பிரிச்செடுக்கிற தன்மையையும் வைரஸ் பற்றின அந்த குணாதிசயங்களையும் வேதியியல் தன்மைகளையும் நம்மளுக்கு எடுத்து சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டான்லி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் எடுத்து சொன்னார். அந்த ஸ்டான்லி அப்படின்ற சயின்டிஸ்ட்டுக்கு முக்கியமாக அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் தனிமைப்படுத்தினார் இல்லையா, அந்த ஒரு செயல்கள்

அந்த ஒரு ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. யாருக்கு? WM ஸ்டான்லே அப்படின்ற ஒரு வைரஸ். அதுக்கடுத்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ராஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளால் அந்த மைக்ராஸ்கோப் வழியாக வைரஸ்களை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு, அதோட வடிவம், அதோட அமைப்பு இதெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. இன்னைக்கு வைரஸோட அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் அனைத்திலும் இன்னைக்கு ஆய்வு நடைபெற்றிருக்கு. வைரஸ்களோட கண்டுபிடிப்பு உயிரியல் உலகில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சாதாரண தாவர நோயை ஆய்வு செய்ததே இன்று உலகளாவிய வைரஸ் அறிவியலாக வளர்ந்துள்ளது. இந்த மாதிரியான சிறப்பு குணமிக்க வைரஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அந்த வைரஸ்களோட பொது பண்புகளை நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொதுவான பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொதுவான பண்புகளில் முத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ்களோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரிய நுண்ணுயிரி பாக்டீரியா அப்படின்றதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த பாக்டீரியாவை காட்டிலும் மிக மிக சிறிய உயிரி வைரஸ். இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோமீட்டரில் தான் நம்மளால் சொல்ல முடியும். வைரஸ்கள் ரொம்ப ரொம்ப சின்னது, நானோமீட்டரில் தான் அளக்கிறாங்க. பொதுவாக 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை இருக்கும். ஸோ 1 மைக்ரோமீட்டர் அப்படின்றது 1000 நானோமீட்டருக்கு சமம். அந்த அளவுக்கு வைரஸ்கள் வந்து மிகச்சிறிய உயிரினம். முக்கியமாக இந்த வைரஸோட கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வியக்கத்தக்க ஒரு கேரக்டராக இருக்கும். முக்கியமாக அதை இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இருவாழ்விகள் பற்றி நிறைய படிச்சிருப்போம். விலங்குகளில் இருவாழ்விகள் அப்படின்ட்டு நம்ம தவளையை சொல்லுவோம். ஏன்னா நீரிலும் நிலத்திலும் அதால் வாழ முடியும், அதோட உடல் தகவமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாவரங்களில் இருவாழ்விகள் அப்படின்றது பிரையோஃபைட்டாக்கள். இந்த பிரையோஃபைட்டாக்கள் தரையில் வாழும், ஆனால் இது வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணீர் அவசியம். ஏன்னா தண்ணீர் மூலமாக தான் இது இனப்பெருக்கம் செய்யும். ஸோ நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு அமைப்பை கொண்ட தாவர வகைகளை பிரையோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது தாவரங்களில் இருவாழ்விகள். விலங்குகளில் இருவாழ்விகள் இருக்குது, தாவரங்களில் இருவாழ்விகள் இருக்குது, அதே மாதிரி இந்த நுண்ணுயிரிகள்லையும் இருவாழ்விகள் இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்கள் தான். இந்த வைரஸ்களை இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்கள் வந்துட்டு அதால் தனியாக உயிர் வாழ முடியாது. உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். எப்பன்னு கேட்டிங்கன்னா அதோட சுற்றுப்புற சூழலில் அதை தன்னிச்சைப்படுத்தி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் நுண்ணோக்கி மூலமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு உயிரினத்தை மற்றொரு உயிரினத்தை பாதிக்குதோ அந்த பாதித்த உயிரினத்தோட செல்லை எடுத்து நம்ம நுண்ணோக்கி மூலமாக பார்க்கும் போது தான் அது உயிருள்ள ஒரு நுண்ணுயிரி அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு உயிரினத்துக்கு வெளியில், அதாவது தாக்கக்கூடிய உயிரினத்துக்கு வெளியில் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு உயிருள்ள உயிரினங்களோட கேரக்டரே இருக்காது, பொது பண்புகளே இருக்காது. எப்போ ஒரு உயிரினத்தை தாக்குதோ, எப்போ ஒரு உயிரினத்தோட செல்லுக்குள்ளே அது என்டர் ஆகுதோ, உள்ளே நுழையுதோ, அப்போ தான் அந்த வைரஸ் வந்து ஒரு உயிருள்ள நுண்ணுயிரி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த தன்மை செல்லுக்கு வெளியில் இன்ஆக்டிவ், இன்சைட் த செல், செல்லுக்கு உள்ள உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை. இதனால தான் மைக்ரோ ஆர்கானிசத்தில் நுண்ணுயிரிகளில் இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிலத்தில் வந்து அழகாக சொல்ல முடியும், ஆம்பிபியன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வைரஸை சொல்லுவாங்க. இந்த வைரஸோட முக்கியமான பண்புகளில் இந்த ஒரு பண்பு இருக்குது, இன்னொரு பண்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உயிரினமும் தன்னை வந்துட்டு பெருக்கம் செஞ்சுக்கிறதுக்கும், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நொதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு இப்போ பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா ஒரு மற்ற ஒரு உயிரினத்தை தாக்குது அப்படின்னா மொதல் அது என்ன பண்ணுன்னா தனக்கு தேவையான நொதிகளை வந்து உற்பத்தி செய்யும், என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த வைரஸ்க்கு நீங்கள் ஐசோலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்சைம் சிந்தசைஸ், அதாவது இந்த நொதிகளை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு மெட்டபாலிசமும் வைரஸில் கிடையாது. வைரஸால் நொதிகளை உருவாக்க முடியாது. அப்போ எப்படி அது தன்னோட வேலைகளை செய்யும்? பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் எப்படி செய்யும்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு மற்றொரு உயிரினத்தை அது தாக்குதோ அந்த தாக்குற உயிரினத்தை போய் அது சென்று சேர்ந்த உடனே தனக்கு தேவையான அனைத்து நொதிகளையும் அந்த உயிரினத்திலிருந்து தயாரிச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான விஷயம் வைரஸ்களை பொறுத்த வரைக்கும். தனக்கு தேவையான அனைத்து நொதிகளையும், நொதிகள் மட்டும் கிடையாது அனைத்து புரதங்களையும் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து இல்லை ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட உதவியோட அதுக்கு தேவையான என்ன எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அழகான உயிரினம். நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் வைரஸ்களோட அந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வைரஸ் தாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வைரஸ் வந்துட்டு தாக்காத உயிரினம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வைரஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது பாக்டீரியா. இந்த வைரஸ்கள் மனிதர்களை தாக்கும், விலங்குகளை தாக்கும், தாவரங்களை தாக்கும்.

பற்றியும் சொல்லப்போனால் பாக்டீரியாவையும் தாக்கும். ஸோ வைரஸ்கள் அனைத்து விதமான உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு இருக்கும் எப்பயுமே. ஸோ வைரஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அளவு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பாக்டீரியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட வடிவமும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வைரஸோட ஷேப் அப்படின்னு சொல்லுவோம், வைரஸோட வடிவத்தை ஒரு மூணு நாலு வடிவம் சொல்லுவாங்க. முக்கியமான வடிவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராட் ஷேப், குச்சி மாதிரி இருக்கும், குச்சி வடிவ வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 300 நானோமீட்டர் கிட்டே இருக்கும். கோள வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், நூல் வடிவம். இந்த மாதிரியான பல வடிவங்களில் வந்துட்டு நம்மளால் வைரஸை பார்க்க முடியும். பலகோண வடிவத்தில் கூட வைரஸ் நம்மளால் பார்க்க முடியும். வைரஸை என்ன பண்ணுறோம், உயிரற்றவை போலவும் இருக்கும், உயிருள்ளவை போலவும் இருக்கும், தாவரத்தின் வெளியே செயலற்றவை, தாவர செல்களுக்குள் செயல்படும். முக்கியமாக நம்மளுக்கு ஒரு அடிப்படை விஷயம் தெரியும், உயிரியல் அழகு அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு உயிரினத்துலேயும் அடிப்படை அழகாக பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறது செல். ஆனால் செல்கள் இல்லாத ஒரு அமைப்பு ஏ செல்லுலார் நேச்சர் அப்படின்னு வைரஸை சொல்லுவோம். வைரஸ்களுக்கு தனியாக செல்லெல்லாம் கிடையாது, சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கனல்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையான அமைப்பு தான். செல் இல்லாத அமைப்பு அப்படின்னு வைரஸ்களை சொல்லுவோம். இந்த வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான வைரஸ்கள் வந்துட்டுருக்கு. ஒன்று அனிமல் வைரஸஸ் விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸஸ் பிளான்ட் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்மளால் இதை வந்துட்டு வேறுபடுத்தி காட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா, வைரஸோட அமைப்பில் அதுக்கு இருக்கிறது ஒரு 4-5 பகுதி தான் இருக்கும், பார்ட் ஆஃப் த வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் நடுவில் வந்துட்டு அதோட நியூக்ளிக் அமிலம் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட். வெளியில் ஒரு புரத உரை இருக்கும். வைரஸோட அந்த கெமிக்கல் நேச்சர் வேதிப்பண்பு அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமாக அதில் ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கேப்சிட்டில் அதோட புரத உரையில் கார்போஹைட்ரேட்டோ லிப்பிடு இருக்கும். முக்கியமாக இந்த நியூக்ளிக் அமிலம் தான் வைரஸ்க்கு முக்கியமான ஒரு பகுதி. இந்த நியூக்ளிக் அமிலம் ரெண்டு வகைப்படும், ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. எந்த வைரஸ்லாம் டிஎன்ஏ வச்சுருக்கோ அந்த வைரஸ்கள்லாம் விலங்கு வைரஸ்கள், அனிமல் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வைரஸ்க்கெல்லாம் ஆர்என்ஏவை நியூக்ளிக் ஆசிட்டாக வச்சுருக்கோ, ஆர்என்ஏவை மரபு பொருளாக வச்சுருக்கோ, அந்த வைரஸ்களெல்லாம் நம்ம தாவர வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தாவரங்களை பாதிக்கக்கூடிய வைரஸ்களுக்கு நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு உறுதிப்படுத்தி பல ஆய்வுகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வைரஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான அமைப்புள்ள வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் இனப்பெருக்கம் செய்யும். அதே மாதிரி இது பெருகிற முறை, பெருகுது அப்படின்றப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸ் வந்து தனியாக அதால் பெருக முடியாததால் அதுக்கு கண்டிப்பாக தாவர செல்களுக்குள்ளே நுழைந்தோ இல்லை அதுக்கு தேவையான உயிரினங்களுக்குள்ளே நுழைந்த பிறகு தான் அதோட எந்த செல்லுக்குள்ளே நுழைஞ்சிச்சோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாவர செல்லில் வைரஸ் பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாவர செல்லுக்குள்ள இந்த வைரஸ் என்ட்ரி ஆன உடனே அந்த தாவர செல்லோட இயந்திரத்தை, முழு இயந்திரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கம்ப்ளீட்டாக ரெப்ளிகேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வைரஸோட பெருக்கம் பற்றி கேட்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு செல்குள்ளே போகிற ஒரு வைரஸோட டிஎன்ஏ மட்டும்தான் என்ட்ரி ஆகும். அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ மட்டும்தான் அந்த ஹோஸ்ட் செல்குள்ளே என்ட்ரி ஆகும். ஆனால் வெளியில் வர்றப்போ அந்த செல்லை உடச்சிட்டு வெளியில் வர்றப்போ லட்சக்கணக்கான வைரஸ்கள் அந்த செல்கள்லேருந்து வெளியே வரும். இது அதோட திறன் அப்படின்னு சொல்லலாம், வைரஸோட திறன் அப்படின்னு சொல்லலாம், அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலத்தோட திறன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, வரையறுக்கப்பட்ட தாக்குதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வைரஸும் குறிப்பிட்ட தாவரங்களை மட்டும்தான் தாக்கும். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி இந்த வைரஸ்க்கு அதிகம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 வந்தப்போ இந்த கொரோனா வைரஸ் நம்மளை மட்டும்தான் தாக்குச்சு, நம்ம கூட இருந்த மற்ற விலங்குகளையோ மற்ற உயிரினங்களையோ அதால் தாக்க முடியலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வைரஸ் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 அவ்வளோதான் தாக்கும். ஒரு வைரஸ் நிறைய உயிரினங்களை தாக்கும் அப்படின்றது கிடையாது. அதுவும் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ புகையிலை மொசைக் வைரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது புகையிலை சம்பந்தமான புகையிலை அந்த குடும்பத்தில் வரக்கூடிய தாவரங்களை மட்டும்தான் தாக்கும். உதாரணத்துக்கு சொலானேசி அப்படின்ற ஒரு தாவர குடும்பத்தின் கீழே வரக்கூடியது தான் இந்த டொபாக்கோ பிளான்ட். இந்த டொபாக்கோ பிளான்ட்டை சொலானேசி மெம்பரில் வருது இல்லை, மற்ற சொலானேசி மெம்பர்ஸை மட்டும்தான் தாக்குமே தவிர மற்ற குடும்ப தாவரங்களை தாக்காது. அப்போது இதோட வரையறுக்கப்பட்ட தாக்குதிறன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு தாவரத்தையோ ஒரு விலங்கையோ தாக்கக்கூடிய வைரஸ் மற்ற விலங்குகளையோ தாவரங்களையோ தாக்காது. அதே மாதிரி இதோட பரவு திறன் அப்படின்ற ஒன்று இருக்குது, டிரான்ஸ்மிஷன் எபிலிட்டி.

அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு வைரஸ் வந்துட்டு நேரடியாக இன்னொரு உயிரினத்தை பாதிக்க முடியாது, நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு கொரோனா வைரஸ் வந்து வந்தப்போ நம்மளுக்கு நேரடியாக வரலை, அதுக்கு ஒரு காரணி வேணும். அந்த காரணி மூலமாக தான் மற்ற உயிரினங்களுக்கு பரவும். தாவரங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வைரஸ்கள் வந்துட்டு நேரடியாக பாதிக்க முடியாது. பிற வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், காரணிகள். அந்த வெக்டார் மூலமாக தான் அதுக்கு ஒரு ஊடகம் வேணும். அந்த ஊடகம் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு பரவும். முக்கியமாக இந்த தாவர வைரஸ்கள் யார் மூலமெல்லாம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சிகள், பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய ஒயிட் ஃப்ளைஸ், வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லுவோம், விதைகள், கருவிகள், நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா கருவிகள், நம்மளோட செயல்பாடு, மனித செயல்பாடுகள், ஹார்டிகல்ச்சுரல் டெக்னிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரண்டு வேறு தாவரங்களை ஒன்றா சேர்த்து புது தாவரம் உருவாக்கும் போது அந்த விதமான மனித செயல்பாடுகள், அதுவும் வந்துட்டு வேளாண்மை சார்ந்த ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சிகள் செய்யும் போது வைரஸ்கள் பரவலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டு ஒரு தனியாக மெட்டபாலிசம் கிடையாது, லேக் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதால் சுவாசிக்க முடியாது, அதால் வந்து என்ன பண்ண முடியாது, உணவை வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வைரஸால் தன்னிச்சையாக செய்ய முடியாது. முழுக்க முழுக்க அந்த ஹோஸ்ட் செல்லை சார்ந்து தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வைரஸ் வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் இன்ஆக்டிவாக இருக்கும், உயிர்த்தன்மையுடன் இருக்காது, உயிர்த்தன்மை உள்ள எந்த ஒரு குணமும் இருக்காது. ஆனால் அந்த சூழலில் நிலைத்தன்மையோடு இருக்கும், காலங்கள் அந்த அதால் தாக்கு பிடிக்க முடியுமோ நம்மளோட சூழலில் அப்படியே நிலைத்தன்மையோடையே இருக்கும். ஒரு சில வைரஸ்கள் இந்த சூழலில் இருக்கக்கூடிய, நம்ம சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய வைரஸ், இந்த வெப்பம், அதிகப்படியான வெப்பம், பிஹெச், இதனால் சீக்கிரம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் ஸ்டெபிலிட்டி பொதுவாக சொல்லணும்னா அதிகம். அதே மாதிரி முக்கியமாக வைரஸ் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய மெடிசன் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ நோய் எதிர்ப்பு மருந்துகள் நம்ம எடுத்துக்குவோம், ஆனால் அந்த வைரஸுக்கு இந்த மருந்தை எதிர்க்கிற தன்மை அதிகம். நேரடியாக என்ன பண்ணாது, அந்த வைரஸை வந்துட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. அதோட வைரஸோட இன்னும் ஒரு அழகான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஃபீவர், காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்குன்னா அதுக்கு காரணமும் வைரஸ் தான். அப்படியே விட்டோன்னா ஒரு 7 நாளில் சரியாயிரும் கிட்டத்தட்ட. ஆனால் உயிரை கொல்லக்கூடிய HIV வைரஸும் ஒரு வைரஸ் தான். தானாகவே சரியாகக்கூடிய வைரஸும் இருக்குது, உயிர்கொல்லியாக மாறக்கூடிய வைரஸ்களும் இருக்குது அப்படின்றது தான் இந்த வைரஸோட அழகான விஷயம். ஹோஸ்ட் ரேஞ்ச் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஹோஸ்ட் ரேஞ்சில் எந்த தாவரங்களெல்லாம் அதால் தாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாவரத்தையும் தாக்கும், அது தாக்காத தாவரமே கிடையாது. ஸோ என்ன ஒன்றுனு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்லலாம், குறுகிய நேரோ ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு தாவரத்தை மட்டும் தாக்கும். ஆனால் ஒரு சில வைரஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும், கூட ஒரு 2-3 தாவரங்களை தாக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் போகிறத வரைக்கும் குறுகிய ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்க தாவரங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு குடும்ப தாவரங்களை மட்டும் தாக்கும். அந்த மாதிரியான வைரஸ்களுக்கு நம்ம கட்டுப்படுத்துறது ஈஸி. ஆனால் அந்த வைடு ஹோஸ்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, பரந்த ஹோஸ்ட் ரேஞ்ச், இந்த தாவரங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ஆபத்தான ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் வேளாண்மையில். தக்காளி, மிளகாய், புகையிலை போன்ற தாவரங்களில் தாக்கக்கூடிய வைரஸ்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரியான ஹோஸ்ட் ரேஞ்சை வைரஸில் இருக்கக்கூடிய எந்த பண்புகள் உங்களுக்கு தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மரபு தன்மை தான். ஸோ அந்த மரபு தன்மை அப்படின்னு பார்க்குறப்போ, அதில் இருக்கக்கூடிய மரபு பொருள் நியூக்ளிக் அமிலம் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்க ஆர்என்ஏவா டிஎன்ஏவா, அது போக புரத உரையோட தன்மை, இது ரெண்டும் தான் ஒரு வைரஸோட ஹோஸ்ட் ரேஞ்சை தீர்மானிக்குது. எப்பயுமே ஒரு வைரஸ் வந்து ஒரு உயிரினத்தை தாக்குதுன்னா அந்த உயிரினம் சில எதிர்ப்பை காமிக்கும். அதே மாதிரி தாவரங்களும் வைரஸ் தாக்கத்துக்கு எதிர்ப்பை காமிக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு திறனுக்கு கூட வந்துட்டு வைரஸ் என்ன பண்ணாது, அந்த அளவுக்கு வைரஸ் வந்து கட்டுப்படாது. சில தாவரங்கள் வைரஸுக்கு எதிர்ப்பு காட்டும், ஆனால் சில தாவரங்கள் எளிதாக பாதிக்கப்படும். ஸோ அதே மாதிரி இந்த பூச்சி மூலமாக பரவுகிற வைரஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த பூச்சி எந்த தாவரத்தில் வாழுதோ அந்த தாவரத்தை தான் இந்த வைரஸ் தாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய வைரஸுகள் பற்றி நம்ம பொதுவான பண்புகள் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த தாவர வைரஸ் அப்படின்றப்போ, தாவர வைரஸ்கள் வந்து ஆர்என்ஏவை நியூக்ளிக் அமிலமாக வச்சுருக்கக்கூடிய அந்த வைரஸ்கள் தான் தாவர வைரஸ்கள் அப்படின்னு சொன்னோம். சில தாவர வைரஸ்கள் பற்றி நான் உதாரணம் சொல்கிறேனே, டொபாக்கோ மொசைக் வைரஸ், இது ஆரம்பத்திலே சொன்னோம். ஸோ அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் புகையிலை தாவரத்தை மட்டும் தாக்கக்கூடியது கிடையாது. அந்த புகையிலை தாவரத்தில் வரக்கூடிய, குடும்பத்தில் வரக்கூடிய தக்காளி, மிளகாய் போன்ற பல தாவரங்களை தாக்கும். அப்போது இங்கே ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு பரந்த
வைடு ஹோஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்.

குறுகிய ஹோஸ்ட் ரேஞ்சுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனானா பன்ச்சி டாப் வைரஸ் வாழையை மட்டும் தாக்கக்கூடிய வைரஸ் தான் இந்த பனானா பன்ச்சி டாப் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வைரஸ்களோட பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நாமன்கிளேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வைரஸ்களோட பெயரிடும் முறை. இந்த வைரஸ்களோட பெயரிடும் முறையில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைரஸ்க்கு எப்படி பேர் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த தாவரத்தை தாக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தாவரத்தோட ஆங்கில பெயர், இப்போ டபாக்கோ அது வந்து அந்த புகையிலை தாவரத்தோட ஆங்கில பெயர். அதில் வரக்கூடிய அறிகுறி என்ன, மொசைக் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, மொசைக் சிம்டம், அந்த மொசைக் சிம்டம், அந்த தாவரத்தோட பேர், ரெண்டையும் சேர்த்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ். இப்போ லீஃப்னா இலை, கேர்ள்னா சுருண்டு போகிறது. அந்த வைரஸ் தாக்குச்சு அப்படின்னா தக்காளி செடியோட இலைகள் சுருண்டு போயிடும். அப்போது அதை டொமேட்டோ

அந்த தாவரத்தோட பேர் ரெண்டையும் சேர்த்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ், இப்போ லீஃப்னா இலை, கேர்ள்னா சுருண்டு போகிறது, அந்த வைரஸ் தாக்குச்சு அப்படின்னா தக்காளி செடியோட இலைகள் சுருண்டு போயிடும். அப்போது அதை டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ்களுக்கு பெயரிடும் முறை. சில வைரஸ்களுக்கு இன்னும் சில காரணங்களை வச்சு பெயர் கொடுப்பாங்க, அதோட வடிவம், அதோட நீளம், இந்த மாதிரியான சில காரணங்களை வச்சு அதுக்கு பெயர் கொடுப்பாங்க. பொதுவான பெயர் முறை அப்படின்றது அது எந்த தாவரத்தை தாக்குது, என்ன மாதிரியான அறிகுறிகளை உண்டாக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த பெயரிடும் முறை வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு ஏன் சார் பேசுனீங்க, அதோட முக்கியத்துவம் விவசாயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பயிரை வந்துட்டு நம்ம வயலில் வந்து விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து நம்மளால் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அந்த வைரஸ், இப்போது ஏற்கனவே நீங்கள் டொபாக்கோ புகையிலை தாவரம் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக அந்த வயலில் இருக்கும். அப்போ திருப்ப நீங்கள் புகையிலை அங்கே வந்து பயிரிடக்கூடாது, பயிரிட்டிங்கன்னா மறுபடியும் பாதிக்கும். அப்போது நம்ம ஒரு திட்டம் போட முடியும், அடுத்து நம்ம எதை எந்த தாவரத்தை விளைவிக்கலாம், உதாரணத்துக்கு பயிர் சுழற்சி, அதை திட்டமிடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஹோஸ்ட் ரேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி களைச்செடியை பற்றின ஒரு அவசியம் நம்மளுக்கு தேவை, அந்த அவசியத்தையும் இந்த வைரஸ்கள் வந்து புரிய வைக்கும். அதே மாதிரி இந்த வைரஸ் பரவலை நம்மளால் கண்காணிக்க வந்து உதவும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோஸ்ட் ரேஞ்ச். ஹோஸ்ட் ரேஞ்சை பற்றி புரிதல் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அந்த புரிதல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு ரகங்களை உருவாக்க நம்மளுக்கு உதவும். முக்கியமாக வந்துட்டு களைச்செடிகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ களைகளில் மறைந்து வாழக்கூடிய வைரஸ்கள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட பயிர்களுக்கு வந்துட்டு அது பரவும். ஸோ களையை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா வைரஸ் சேமிப்பு மையம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிசர்வாயர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் அந்த களைச்செடிகள்லேருந்து தான் வைரஸ்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பயிர்களுக்கு பரவுது. ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த நடைமுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம், ஒரு வைரஸ் பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற களை தாவரங்களையும் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அப்படி கவனிக்கிற பட்சத்தில் களையை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் வைரஸ்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த இடத்துல இந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெக்டார்ஸ்னு சொல்லியிருந்தேன், ஊடகங்கள், இந்த வைரஸ்களை கொண்டு போய் பயிர்களுக்கு சேர்க்கக்கூடிய மற்ற உயிரினங்கள், அது களைச்செடியாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, வண்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த உயிரினங்களை வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வெக்டார்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் மற்றொரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு பரவுது இல்லையா. ஒரே ஒரு தாவரத்தில் மட்டும் நம்ம வயலில் விளைவிச்சிருக்க ஒரு தாவரத்தில் வைரஸ் பாதிப்பு வருது, அது வயலில் இருக்க முழுமையான அனைத்து தாவரங்களுக்கும் பரவுது இல்லையா. அது பரவுறது தானாக பரவ முடியாது, அதுக்கு கண்டிப்பாக ஒரு வெக்டார் வேணும், இன்னொரு உயிரினம் இன்னொரு ஹெல்த்தியான அந்த பிளான்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ வைரஸ்களோட தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வெக்டார்ஸ். பூச்சிகளை தான் காமனாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ்களோட தூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான இந்த வெக்டார்கள் பார்த்திங்கன்னா அப்பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலுமிச்சை பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். எலுமிச்சை பூச்சிகள் முக்கியமான ஒரு வைரஸ், வைரஸ் பரப்பிகள், வேகமாக இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த அப்பைட்ஸ் பல பயிரில் காணப்படும். அதே மாதிரி வெள்ளை ஈக்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம், தக்காளி பருத்தி போன்ற பயிர்களில் வந்துட்டு அதிகமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த வெள்ளை ஈக்களை பார்க்க முடியும். இந்த வெள்ளை ஈக்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு இந்த வைரஸ்களை கொண்டு போய் சேர்த்துரும். முக்கியமாக இந்த டொமேட்டோ லீஃப் கேர்ள் வைரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, தக்காளியை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அது பரவலுக்கு இந்த வெள்ளை ஈக்கள் தான் காரணம். அதே மாதிரி சில வெட்டுக்கிளிகள் நம்ம நெல் பயிரில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் பாதிக்கும். அந்த நெல் பயிரில் முக்கியமாக அந்த லீஃப் ஹோப்பஸ்ன்றோம்ல இந்த வெட்டுக்கிளிகள், அதுதான் அந்த வைரஸை ஒரு தாவரத்திலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு பரவுது. இது போக நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் நிறைய வைரஸஸை வந்து என்ன பண்ணுவோம், பரப்பும். அதே மாதிரி எப்படி இது பரவும் அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசலாம். பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த பூச்சிகள் வந்து ஒரு சில வினாடிகள்லேயே இந்த வைரஸை எடுத்துகிட்டு போய் மற்ற ஒரு ஆரோக்கியமான தாவரத்துக்கு பரப்பும், உடனே மற்ற தாவரத்துக்கு பரப்பிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் வந்து பூச்சிகளை ரொம்ப நாள் வந்து அதால் உயிரோடு ரொம்ப நாள் அதால் இருக்க முடியாது, ரொம்ப நேரம் இருக்கிறது கஷ்டம். அதனால் பூச்சிகள்லேருந்து அடுத்த தாவரத்துக்கு பூச்சிகள் மூலமாக ரொம்ப வேகமாக பரவிடும். பூச்சியோட உள்ள நீண்ட நேரம் இருக்காது. சில வைரஸ் இருக்கானா பூச்சிகளோட உடல்லே நீண்ட நாள் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா அந்த பூச்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பயிரை விளைவிக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு சில வைரஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்சிகளோட உடலில் ரொம்ப நாள் இருக்க முடியாது, வேகமாக பரவிடும். ஆனால் ஒரு சில வைரஸ்கள் பூச்சியோட உடல்லையே ரொம்ப நாள் தங்கியிருக்கும். அப்போ அந்த பூச்சி உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பூச்சியோட உடலில் அந்த வைரஸும் இருக்கும்.

0: இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில மணி நேரம் முதல் ஒரு சில நாட்கள் வரை இருக்கும் அந்த வைரஸ். ஸோ அதே மாதிரி பரவல் செயல்முறை அப்படின்னு பேசுகிறப்போ, இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நோயுள்ள தாவரத்தில் போய் உட்காரும். அதுலேருந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாவர சாரை வந்து எடுத்து குடிக்கும். அப்படி குடிக்கிறப்போ அதோட வைரஸ் வந்து அந்த பூச்சிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பூச்சி ஒரு ஆரோக்கியமான தாவரத்தில் போய் உட்காரும். அப்போது அந்த தாவரத்தில் போய் இந்த வைரஸ் என்ன பண்ணுது, திருப்ப இந்த பூச்சி அந்த வைரஸை வந்து திருப்ப பாதி. ஸோ இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த வெக்டாரோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ, தாவர வைரஸ் 80-90% பூச்சிகள் மூலமாக தான் பரவுது. ஒரு சிறிய பூச்சி நூற்றுக்கணக்கான தாவரங்களை பாதிக்கலாம். அப்போது அந்த பூச்சிகள் மூலமாக வைரஸ் வந்துட்டு ஈஸியாக பரவிடும். அதே மாதிரி நிறைய நவீன கண்டறிதல் முறைகள் இப்போது இருக்குது. இந்த எலைசா, பிசிஆர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வைரஸ் வந்து பாதிச்சிருக்கா அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலே அந்த நோயை கண்டுபிடிச்சி நம்மளால் அதை எராடிகேட் பண்ண முடியும், அழிக்க முடியும். முக்கியமாக விவசாயிகளோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். நோய்களை அடையாளம் காண தெரியணும், சரியான மேலாண்மை நடைமுறைகளை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தாவரங்களை பாதிக்கக்கூடிய வைரஸ்களை கட்டுப்படுத்துறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். வைரஸ் நோய்களுக்கு மருந்து இல்லை, தடுப்பதே ஒரே தீர்வு. பூச்சி கட்டுப்பாடு, வைரஸ் கட்டுப்பாடு. தாவர வைரஸ் நோய்களை முழுமையாக அழிக்க முடியாது தான், ஆனால் சரியான தடுப்பு மற்றும் மேலாண்மை முறைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அதோட தாக்கத்தை குறைக்க முடியும். முன்னெச்சரிக்கை தான் இங்கே பாதுகாப்பு. ஏன்னா வைரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, உயிரினங்களை தாக்கும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஈவன் கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது, மொபைல் வைரஸ்லாம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வைரஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டவுடனே இந்த ரெண்டு விஷயமே ஞாபகம் வந்துடும். ஸோ நம்மளோட செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வைரஸ் தான் இருக்குது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தகவல்களை சேதப்படுத்தும், செயல்பாட்டை மெதுவாக்கும், மற்ற கணினிக்கும் பரவுமோ அதே மாதிரி தான் தாவர வைரஸ்கள் தாவர வளர்ச்சியை பாதிக்கும், விளைச்சலை குறைக்கும், ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்துட்டு ஈஸியாக பரவும். ஸோ கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தாவரங்கள்லேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பூச்சி கட்டுப்பாடு, நோயற்ற விதைகள் போன்ற பாதுகாப்பு முறைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னா தாவர வைரஸ்களை எளிமையாக நம்மளால் கட்டுப்படுத்தும்.
1: இதுவரை தாவர வைரஸ்கள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியின் தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் பி. பூமி பாலகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களது விருப்ப கானங்களை.

0: காட்டில் விரையும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக குன்னேந்தல்பட்டியைச் சேர்ந்த மா தவமணி அவர்கள் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.
1: செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவாள.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக மஞ்சள் நீர் காயலைச் சேர்ந்த எம் சிங்காரவேல் அவர்கள் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேர்கள் இணைந்திருப்பது காற்றில் வரையும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் தனது விருப்பப்படலாக கேட்டிருக்காரு வண்டியூர் கவி பாரதியார் தெருவைச் சேர்ந்த சக்தி ஜனார்தனன் அவர்கள் தனது விருப்பப்படலாக எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பப்படலை காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக குபேந்திரன் மற்றும் அழகர் சாமி விழிவாக்கத்தைச் சேர்ந்தவர் தங்களது விருப்ப பாடலாக பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றலர்களில் கேட்டு ரசிக்கலாம்.

காற்றில் விரையும் கடிதமலர் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலாக கர்நாடகா சின்ன திருப்பதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பலர் புதுவை உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் தனது விருப்பப்பாடலாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் டைம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர்களுடைய விருப்பப்பாடலை காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தவ்பீக் ரஹ்மான் அவர்கள் தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. வீரா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அவருடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

மக்கள் சேவையில் 90 வருடங்களை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த மதுரை ஆகாஷ்வாணி வானொலிக்கு என் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள். பா மயில்வாகனன், துணைவேந்தர், நிர்வாக குழு உறுப்பினர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காற்று விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முனைவர் பா முத்துப்பாண்டி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆல் இந்தியா ரேடியோ தன்னுடைய 90 ஆண்டுகால பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சி, அத்தோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வானொலி நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி

0: அப்படின்னா ஒரு கல்வியியல் துறையை சேர்ந்த ஒரு பேராசிரியராக நான் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி கல்வியியல் தொழில்நுட்பம் அப்படின்றத பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தாலே எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா வானொலியிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு காலத்தில் வானொலியின் மூலமாக தான் எல்லா விதமான கற்றல், அறிவை பெறுதல் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த ஆல் இந்தியா ரேடியோ இந்த 90 ஆண்டு காலங்களில் பல சாதனைகளை புரிஞ்சிருக்கு. அதை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது மாதிரி ஒரு 90 ஆண்டு கால பயணத்தை எட்டியிருக்கிற இந்த ஆல் இந்தியா ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
1: நேரம் இரவு 10:02.
2: காஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இனி வரும் 55 நிமிடமும் மெல்லிய மயிலிறகால் இனிய இரவை தாளாட்டி கண்ணயர காத்திருக்கும் நேச நெஞ்சங்களுக்கு இன்னிசையால் விருந்தடித்து சுகமான இரவாக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் கவிதைகளோடும் கானங்களோடும் அம்பிகா. என் விழிகளின் தேடல் அவளின் முகம் காணும் வரை, என் வார்த்தைகளின் தேடல் அவள் சொல்லும் ஒற்றை வார்த்தை கேட்கும் வரை, என் விழிகளின் தேடல் அவளின் முகம் காணும் வரை, என் வார்த்தைகளின் தேடல் அவள் சொல்லும் ஒற்றை வார்த்தை கேட்கும் வரை, இப்படி என் தேடல் முழுவதும் நீயா

இனிய இரவை இதமாக்கி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸின் பட்டு சிறகு. முயற்சி செய்யும் போதெல்லாம் தோல்வியே, தோல்வியே காணாதவனுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் தோல்வியே. தோல்வி எல்லாம் ஏனோ கவலை தரவில்லை, தோல்வி எல்லாம் ஏனோ கவலை தரவில்லை. ஏனென்றால் தோற்றதெல்லாம் அவளிடம் மட்டுமே, அவன் தோற்றதெல்லாம் அவளிடம் மட்டுமே.

இசையால் இன்னிசையால் நம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் இதம் சேர்த்து கொண்டிருப்பது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். கடந்து போகும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா என்ன? கடந்து போகும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா என்ன அவன் அவள் மீது கொண்ட காதலை? வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா என்ன அவன் அவள் மீது கொண்ட காதலை? முடியாததை முடித்து வைத்தான் தன் காதலால், முடியாததையும் முடித்து தன் காதலால் சொல்லிவிட ஆசைதான். ஆனால் அவன் அவள் மீது கொண்ட காதலை எப்படி சொல்வான்? ஆனால் அவன் அவள் மீது கொண்ட காதலை எப்படி சொல்வான்?

மெல்லிய இறகால் நம் மனதிற்கு இதம் சேர்த்து மெல்லிசையால் வருடி கொண்டிருப்பது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

கண்ணயர காத்து கொண்டிருக்கும் நேச நெஞ்சங்களுக்கு மெல்லிசையால் வருடி கொண்டிருப்பது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் 100.9 MHz. யாருக்கும் புரியாத புதிருக்கு விடை சொல்ல ஆசைதான். யாருக்குமே புரியாத புதிருக்கு விடை சொல்ல ஆசைதான். அவளின் காதல் அவளின் இதயத்தை தொட்டதிலிருந்து என்னவென்றே தெரியாத காதலை சொல்லிவிட என்னவென்றே தெரியாத காதலை சொல்லியதில் எண்ணிலடங்கா தடுமாற்றம். தடுமாற்றம் வராமல் இருக்குமா என்ன காதலை சொல்லும் பொழுது? தடுமாற்றம் வராமல் இருக்குமா என்ன காதலை சொல்லும் பொழுது?

கதைகளோடும் கானங்களோடும் இணைந்திருக்கிறீர்கள் பட்டு சிறகோடு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். கல்லாய் கனத்த மனமும் சற்று லேசாகியது. கல்லாய் கனத்த மனமும் சற்று லேசாகியது. லேசானதில் பறக்கத்தான் செய்தது பரந்த மனம் தேடிக்கொண்டது துணையை. லேசான மனம் பறக்கச் செய்ததில் தேடிக்கொண்டது துணையை. வழித்துணையாய் வந்தவள் காதலால் இணைந்தாள். வழித்துணையாய் வந்தவள் காதலால் இணைந்தாள். காலமெல்லாம் அவனின் வழித்துணையாய் வருவதற்கு. காலமெல்லாம் அவனின் வழித்துணையாய் வருவதற்கு.

இதமான இரவில் இன்னிசையோடு இணைந்திருக்கிறீர்கள் பட்டு சிறகோடு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அவளின் கண்கள் அவனை சிறைபிடிக்கும் வலை, அவளின் கைகள் அவனை வாழ்வில் கைப்பிடித்து அழைத்து செல்லும் வழிகாட், அவளின் புன்னகை அவனின் ரணமான மனதிற்கு தரும் ஔஷதம். ஆக மொத்தத்தில் அவனுக்காகவே அவளின் காதல் முழுவதும்

பட்டுச்சிறகோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். அவளின் சுவாசமெல்லாம் அவனின் ராகமாகி போனதில், அவளின் சுவாசமெல்லாம் அவனின் ராகமாகி போனதில் அந்த தென்றலுக்கு சற்று வருத்தம்தான். அந்த தென்றலுக்கும் சற்று வருத்தம்தான். வீசும் தென்றல் எல்லாம் அவளின் சுவாசமாகாமல் போனதில் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். வீசும் தென்றல் எல்லாம் அவளின் சுவாசமாகாமல் போனதில் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அவளின் சுவாசமெல்லாம் அவனின் ராக

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். பட்டு சிறகோடு அவன் கண்களின் கனவு நீ, அவன் வாங்கும் மூச்சின் சுவாசம் நீ, அவன் நினைவுகளின் தேடல் நீ, இன்னும் இன்னும் அவன் வாழ்வின் செயலியானாள் அவள், இன்னும் இன்னும் அவன் வாழ்வின் செயலியானாள் அவள்.

நேச நெஞ்சங்களுக்கு விடிய போகும் விடியலை வரவேற்க இதமான இன்னிசையால் மெல்லிசையால் விருந்தழித்து சென்றது பட்டு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10:05 பட்டு சிறகு. விடிய போகும் விடியல் வாழ்வில் ஒளிக்கதிர்களை வீசட்டும் என்று வரிகளோடு விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: FM Rainbow.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: நேரம் இரவு 10:59:30 நேர்களே, இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அலைவரிசை ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 4:45 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, நள்ளிரவாகட்டும்.

தொடர்ந்து கேட்க இருக்கீங்க நாளை நமது பண்பலையில் ஒலிக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி அறிவிப்பு. நாளை சகாண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 19 நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 26 நாள் ஜூன் மாதம் 9 தேதி 2026 செவ்வாய்க்கிழமை நாளொரு குரல் 288 காலை 5 மணிக்கு பக்தி மாலை, காலை 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க பகுதியில் வி சாவித்ரி அவர்கள், காலை 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உதவி பேராசிரியர் டி அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், துலுக்கன்குறிச்சி வாழைமர பாலசுப்ரமணியன் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் பகுதியில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், காலை 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் விருந்தினர் விருப்பம், காலை 10:30 ஒரு பட பாடல்கள், காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் சாதனைகள்.

சாத்தியமே. பங்கேற்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி, 1:00 வசந்தகானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்லவரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள்.

இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பாட்டி இது. 7:30 டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026, ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். 12:00 மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவின் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக. நேரம் 11:04:35. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும். டெல்லி அஞ்சலாக.

பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:11:11. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இந்த ஒரு 50 மணித்துளிகள் காற்றலைகளில் இனிமையான காலத்தால் அழியாத காவிய காணங்கள் தான் கேட்கறீங்க. இணைந்திருங்கள் இசையோடு. இது தேனும்

ah, ah.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பதினோரு மணி 19 நிமிடம், 10 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான இரவு நேர இசையா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இது தேனும் பாலும்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கைவிடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

11:25, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தால் அழியாத காவிய கானங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 29 நிமிடம் 39 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான இரவு நேர இசைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.
2: காதலிலே தோன்றியுட்டால் கண்ணி ஒதுக்கி
3: ஆரம்பத்திலே அவசரமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
2: சொல்லுங்க.
4: கண்ணே
5: கண்ணே,
4: கனியே
5: கனியே,
4: முத்தே
5: முத்தே,
4: மணியே
5: மணியே.

0: எஃப்எம் ரெயின்போ
1: 11:34 இது ஆத்தா சிவானி மதுரை பண்பலை 103.3 காலத்தில் அழியாத காவிய பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது தேனும் பாலும்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:40, 40 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான பாடல்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இது தேனும்

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் இரவு 11:45. இது ஆகாஷ் சிவானி, மதுரை பண்பலை 103.3 ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது தேனும் பாலும்.

மொழிவது உறவினும் குரல் படித்தால் ரசிக்கும் கனிபூர்.

அழகிய தமிழ் மகையிவள். இருவேளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: அவிக்குயில் பக்கம் வா, இன்னும் பக்கம் வா.
1: அழகிய தமிழ் மகள்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:59:30. நேர்களை, இரவு 12 மணியிலிருந்து நாளை காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மதுரை பண்பலை நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நள்ளிரவாகட்டும்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி. எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக தமிழ் எஃப்எம் 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம்புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: இல்லன்னா தூவம்மா, கொஞ்சம் தோனா இல்லன்னா தூவம்மா.
1: அட என்னது,

0: பின்ன என்ன காதல்ங்கிறதா என்ன கொஞ்சம் சொல்ல.
1: சம அன்பு உடையராய் தரணியில் வாழ்ந்திட, சரியான நலங்களும் சேர்ந்திட, சரியான வயது தரமான கல்வி சமமான குணத்தோடு கூடி, அமைவான உடல் உள்ள ஆண் பெண்கள் எதிர்பட அப்போதுண்டாவது காதலு. அதிகாரம் செல்வோம் அது கொண்டு பெண்ணே அடிமைப்படுத்துவது சாதலு.
0: அப்போ

0: என்ன செய்யும்?
1: அதா நோண்டும் தோண்டும் தாண்டும்.
0: எப்படி?
1: பக்கத்தில உள்ளவனே நோண்டும், கடப்பாறைய எடுத்துக்கிட்டு தோண்டும். தக்கதொரு வாலிப பருவத்திலே காலுங்க, தைரியமாக சுவரை எட்டி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நாம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ.

பாடம் சொல்லக்கூடாது.

கேட்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

டக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்பா நெல்லு கொத்து தந்தம் டக்கும்முக்கு டும்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குண்டம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு டும்டும் டக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டு.

சொல்லவா? கதையா சொல்லவா?

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமாரசுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில். ரக்தி மேளம், ராகம் கீரவாணி, தாளம் திஸ்ர திரிபுடை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 4:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 19 நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 26 நாள் ஜூன் மாதம் 9 தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை அலைவரிசை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

அளவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல, களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லா.

அளவறிந்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் அறம் குடியிருப்பது போல, களவு செய்து வாழும் மக்களின் நெஞ்சத்தில் வஞ்சகம் குடியிருக்கும். குறள் எண் 288, அதிகாரம் கல்லாமை.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து இன்று நமது பண்பலை ஒழிக்கிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, இன்று காலை 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி சாவித்ரி அவர்கள், காலை 6:15 புதிய காலை பகுதியில் இந்நாளின் சிறப்பு, காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளிர், ஒரு சொல் கேளிர் பகுதியில் அறிவிப்புகளாக இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடை காலங்களில் காய்கறி பயிர்களை தாக்கும் நோய்களும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை

பள்ளி உதவி பேராசிரியர் டி அனிஷா ஜெயச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யைப்பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், துலுக்கன்குறிச்சி வாழைமர பாலசுப்ரமணியன் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்களின் தொடர்ச்சி, காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்

வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குவோர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 9:02 டிரைவ் டெம்பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் விருந்தினர் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் சாதனைகள் சாத்தியமே பங்கிருக்கிறார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே. நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். நண்பகல் 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். பிற்பகல் 1:55 மெல்லிசை. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 தெம்மாங்கு பாடல்கள். மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மதியம் 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. மதியம் 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். மாலை 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 அந்திப்பூக்கள். இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். ஒலிப்பது சென்னை அஞ்சலாக. இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு. இரவு 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக. இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 இளையோர் உலகம் பகுதியில் மதுரை செந்தமிழ் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு நன்மையா, உரை வழங்குகிறார் மாணவி ஜி சுபஸ்ரீ அவர்கள். தன்னம்பிக்கை கவிதை வழங்குகிறார் மாணவர் ஆர் அழகு பாண்டி அவர்கள். மீண்டும் மிதிப்போம் மிதிவண்டியை, உரை வழங்குகிறார் மாணவி எம் சிவசங்கரி. ஆரோக்கியத்தின் ஆணி வேர் யோகா குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் பி யோக பெருமாள் அவர்கள். பகுதி 2. 3வது பகுதியாக வேலை வாய்ப்பு செய்திகள். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு. இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 மறுநாள் காலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. இது ஆகாஷ் வாணி மதுரை, பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி பாடல்களாக இசை மனம் கமழும், பக்தி மனம் கமழும். இது பக்தி மாலை. பக்தி மாலை தொடுக்கும் முதல் பக்தி பாடலாக பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 5:07, 15:00. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும், இது பக்தி மாலை. பக்தி மாலை தொடுக்கும் அடுத்த பாடல் வீரமணி எஸ்ராஜ் அவர்கள் குரலாக தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 5:17 17:00. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து ஒலிக்கும் பக்தி பாடல் ஈஎம் ஹனீஃபா குரலில் தான் கேட்க இருக்கோம்.

நேரம் காலை 5:21:35. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆன்மீக மனம் கமழும், இது பக்தி மாலை.

5:25 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது பக்தி மாலை. ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலையில் அடுத்தடுத்து 2 பக்தி பாடல்கள் தான் கேட்கறீங்க. ஜிக்கி குரல்ல

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.